ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். பக்தி என்பது தனதாக்கிக் கொள்வது அல்ல, தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் என்ற சிந்தனையோடு இசையமுதம் நிகழ்ச்சி.

எதற்கும் வருந்தாதே, உன் துன்பங்களுக்கு இங்கு மரியாதை இல்லை, உன் வெற்றிக்கே இங்கு மரியாதை. நாம் அனைவரும் வெற்றியை நோக்கி பயணப்படலாம்.

நேரம் 5:54. ஆகாஷவாணி மதுரை FM ரெயின்போ.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இசை அமுதம் நிறைவு பெறுகிறது. 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சிறு நொடிகளில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சலப் பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டீர்கள் செய்தி சுருக்கம். இனி கேட்கலாம்

சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்த செய்தி அறிக்கை. 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா ₹1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணி வரை பெறப்படும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 6:04. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சிறு நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi is holding delegation-level talks with his New Zealand counterpart, Christopher Luxon, in Auckland. Both leaders will be reviewing the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. In his opening remarks, Prime Minister Modi said that his visit to New Zealand marks a historic milestone in bilateral relations and will give fresh momentum to ties between the two countries. He said the two countries have now taken a significant step by establishing a strategic partnership which will guide future cooperation. Highlighting the shared democratic values and maritime ties between the two nations, Prime Minister Modi said India and New Zealand can play an important role in strengthening peace, stability and security in the Indo-Pacific region.
3: मित्रता भरे शब्दों के लिए मैं आपका बहुत बहुत आभार व्यक्त करता हूँ. कल रात्रि को आपका एयरपोर्ट पे आना ये अपने आप में बहुत बड़ा जेस्चर है और मेरी तरफ से मैं विशेष रूप से आपका आभार व्यक्त करता हूँ और आपके मंत्री से पूरा समय मेरे साथ रहे रात को. मेरे लिए खुशी की बात है कि 40 साल के बाद भारत के प्रधानमंत्री का न्यूजीलैंड आना हुआ है और आपने एक प्रकार से आपकी आर्थिक राजधानी में कार्यक्रम बना करके भारत और न्यूजीलैंड के संबंधों को एक नई ताकत देने का एक अवसर पैदा किया है. मैं आपका बहुत बहुत आभारी हूँ.

0: न्यूजीलैंड के लोगों के बीच आकर उनका भारत के प्रति जो स्नेह है ये देखकर कोई भी व्यक्ति बहुत ही भावुक हो जाता है और मेरे मन को वो छूने वाला है और इसके लिए भी मैं बहुत आपका आभारी हूं। ये हमारे संबंधों में एक ऐतिहासिक पड़ाव है जो हमारे संबंधों की नई ऊर्जा हमारी मित्रता के नए संकल्प को दोहराने वाला है। आप जब भारत आए थे और एफटीए के शुरुआत हुई और इतने कम समय में पूरा न्यूजीलैंड एक साथ होकर के एफटीए को जमीन पे उतारना इतने कम शायद दुनिया में पहली बार इतने कम समय में ये सफलता हुई होगी और इसके लिए मैं आपके नेतृत्व को आपकी सरकार को आपकी टीम को हृदय से बहुत बहुत आभार व्यक्त करता हूँ।
1: Speaking on the occasion that New Zealand Prime Minister described Prime Minister Modi's visit as a historic milestone, marking the first visit by an Indian Prime Minister to New Zealand in 40 years. Later in the day, Prime Minister Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between the two countries, Mr. Modi will address a large gathering of the Indian diaspora today. The Indian Navy is all set to commission its sixth Project 17A indigenous stealth frigate Mahendragiri F-38 into its eastern fleet at Visakhapatnam in Andhra Pradesh today. The ceremony will be presided over by the Defence Minister Rajnath Singh. Union Home Minister Amit Shah has said the government is firmly committed to making the country's coastal security unbreachable. Mr. Shah made the remarks while reviewing the progress made in the establishment of the Bureau of Port Security, BOPS, along with the Union Minister for Port, Shipping and Waterways, Sarbananda Sonowal. External Affairs Minister Dr. S. Jaishankar met his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat yesterday and held discussions on various facets of the cooperation between the two countries. In a social media post, Dr. Jaishankar said the talks focused on trade, investments, connectivity, maritime technology, defence and cyber AI domains. Indian Railways has approved 206 crore rupees of coverage deployment on 680 route kilometers of Northern Railway to enhance safety and operational efficiency. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-finals at Los Angeles Stadium in Inglewood, United States last night. In Wimbledon tennis, Czechia's Karolina Muchova will face competitor Linda Noskova in the women's singles final in London today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கு அன்பு மையப்பன் அவர்கள்.
4: குடும்பம் என்ற சொல் ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது. ஒரு குழந்தை இந்த உலகில் பிறக்கும் போது அது முதலில் காண்பது குடும்பத்தையே. அது பேச கற்றுக்கொள்வதற்கு முன்பே குடும்பத்தில் அன்பை உணர்கிறது. அது எழுத கற்றுக்கொள்வதற்கு முன்பே மரியாதையை உணர்கிறது. அதனால்தான் குடும்பம் என்பதை ஒரு வீடாக மட்டுமல்ல, அதனை ஒரு கல்வியகமாகவே கருதலாம். பள்ளி புத்தகத்தை கற்பிக்கும், ஆனால் குடும்பம் வாழ்க்கையை கற்பிக்கும். குடும்பத்தில் குழந்தை முதலில் கற்கும் பாடம் அன்பு, தாய் தந்தையிடம் பரிவு, சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை. இவை அனைத்தையும் குழந்தையின் மனதில் கருணையை விதைக்கின்றன. உலக பொதுமறையான திருக்குறள் குடும்ப வாழ்க்கையின் உயர்வை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்கிறது. அதாவது ஒரு நல்ல குடும்பத் தலைவர் அறவழியில் நின்று துறவிகள், பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் என்று அனைவருக்கும் உதவுபவர் என்று பொருள் தருகிறது. அன்பு நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்த குழந்தை சமுதாயத்தில் அன்பு நிறைந்த மனிதனாக மாறுகிறது. ஒழுக்கம் என்பது சொல்லி கற்பிக்கப்படுவதல்ல, அது காண்பித்து கற்பிக்கப்படுவது. ஒரு தந்தை நேரத்தை மதித்தால் குழந்தையும் நேரத்தை பின்பற்றும். ஒரு தாய் உண்மையை பேசினால் குழந்தை பொய்யை தவிர்க்கும். குழந்தை பார்க்கிறது, பின்பற்றுகிறது என்பது உண்மை. அதனால்தான் குழந்தை கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறது என்பார்கள். எனவே பெற்றோர்கள்தான் குழந்தையின் முதல் ஆசிரியர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பண்பை

0: குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன. பாட்டி, தாத்தா ஆகியோரின் அனுபவ கதைகள் வாழ்க்கை பாடங்களாக மாறுகின்றன. தமிழ் மரபில் மூத்தவர்களை மதிக்கும் பண்பு மிகவும் வலிமையானது. அது குடும்பத்தில் தொடங்கி சமூகத்தில் விரிகிறது. ஒரு சிறு இனிப்பு கூட குடும்பத்தில் பகிர்ந்து சாப்பிடப்படுகிறது. இதன் மூலம் குழந்தை பகிர்ந்து வாழ்வது என்ற பண்பை கற்றுக்கொள்ளுகிறது. சகோதரன் தனது பொம்மையை பகிர்ந்து கொடுக்கும் போதும், சகோதரி தனது புத்தகத்தை நண்பருக்கு தரும்போதும் அங்கு மனிதநேயம் உருவாகிறது. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு. சிறு வேலைகள் கூட குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வை வளர்க்கின்றன. வீட்டை சுத்தமாக வைத்தல், தன் பொருட்களை ஒழுங்குபடுத்துதல், இவை அனைத்தும் வாழ்க்கை திறன்களாக இலவசமாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஒரு குடும்பம் சந்திக்கும் சவால்கள் குழந்தைக்கு வாழ்க்கை உண்மைகளை கற்றுத்தருகின்றன. பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் மன உறுதி இருந்தால் வெற்றி சாத்தியம் என்பதை குழந்தை புரிந்து கொள்கிறது. இதற்கான உதாரணமாக மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். மகாத்மா காந்தி தன் குடும்பத்திலிருந்து பெற்ற சீரிய ஒழுக்கமும் உண்மை நிலைப்பாடும் அவரை உலகத் தலைவராக உயர்த்தியது என்பது வரலாறு. குடும்பமே குழந்தைக்கு மொழி, மரபு, பண்பாடு ஆகியவற்றை அறிமுகப்படுத்துகிறது. விழாக்கள், பாரம்பரிய உணவுகள், வழிபாட்டு முறைகள், இவை அனைத்தும் ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு குடும்பத்தின் மூலமே செல்கின்றன. தமிழ் மரபு குடும்பத்தை மையமாக கொண்டது. சங்ககால இலக்கியங்களில் குடும்ப ஒற்றுமை உயர்வாக பேசப்படுகிறது. ஒரு குழந்தை தவறு செய்தாலும் அதை திருத்திக் கொள்ளும் இடம் குடும்பம். வெற்றி பெற்றால் முதலில் பாராட்டுவது குடும்பம். தோல்வியடைந்தால் முதலில் ஆறுதல் கூறுவது குடும்பம். அதனால்தான் குடும்பம் ஒரு உணர்ச்சி மிகுந்த பாதுகாப்பு மையமாக அமைகிறது. இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் குடும்ப உறவுகள் மாறி வருகின்றன. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனி திரையில் மூழ்கி இருப்பது இயல்பாக உள்ளது. இந்த நிலையில் குடும்பம் குழந்தைகளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்பிக்க வேண்டுமானால் ஒன்றாக உணவருந்தும் நேரம் அமைக்க வேண்டும். உரையாடலுக்கான நேரம் ஒதுக்க வேண்டும். குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேச வேண்டும். பெற்றோர் குழந்தைகளுக்கு செல்வத்தை விட வாழ்வின் மதிப்பினை உணர வைக்க வேண்டும். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் குணநலன் இழந்தால் அதை மீட்டெடுப்பது கடினம் என்பதை விளங்க வைக்க வேண்டும். ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நல்ல சமுதாயம் ஒரு நல்ல நாட்டை உருவாக்கும். அதனால்தான் குடும்பத்தை பாதுகாப்பது என்பது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமம். குடும்பத்தில் வளர்க்க வேண்டிய இன்றியமையா பண்புகளாக அன்பு, ஒழுக்கம், நேர்மை, பொறுப்பு, மரியாதை, பகிர்வு, கருணை, மன்னிப்பு என்ற இந்த எட்டும் குடும்பத்தில் வேரூன்றினால் அக்குடும்பத்தில் வாழும் மனிதன் மிக உயர்ந்த மனிதனாக மாறுவான், மதிக்கப்பெறுவான். நாம் குழந்தைகளிடம் அடிக்கடி கேட்பது முதல் ரேங்க் வாங்கினாயா என்று, ஆனால் கேட்க வேண்டியது நல்ல மனிதனாக வளர்கிறாயா என்பதையே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் கு அன்பு மையப்பன் அவர்கள்.
2: நேரம் 6:15.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய காலை

அதிகால நேரம் கடல் மேலே நாங்கள் வலவீசம் போ

0: அதிகால நேரம் கடல் மேலே நாங்க பல வீச போறோம். நம்ம பொழப்பு நல்லா நடக்க
1: அந்த சாமி வரச கொடுக்கும்,
0: அந்த சாமி வரச கொடுத்தா
1: நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்.
0: பூங்காத்து வீசும் அதிகால நேரம் கடல் மேலே நாங்க பல வீச போறோம்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் 6:20.

0: நாளின் சிறப்பு. ஜூலை 11 தேதியான இன்று உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய நிகழ்வுகள்.
0: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் எருசலேமின் மன்னராக 13 அகவை கொண்ட 4 பால்வின் முடிசூடிய ஆண்டு 1174.
1: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் லக்சம்பர்கின் 4 சார்லஸ் புனித ரோம பேரரசராக முடிசூடப்பட்ட ஆண்டு 1346.
0: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் பிரெஞ்சு வானியலாளர் சான் பொன்ஸ் தனது முதலாவது வால்வெள்ளி கண்டுபிடிப்பை அறிவித்த ஆண்டு 1801.
1: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் முதல் முறையாக ஜப்பானை சேர்ந்த கொக்கிச்சி மிக்கிமோட்டா என்பவர் செயற்கையாக முத்துக்களை வளர்க்கும் முறையொன்றை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1893.
0: இதே நாள்தான் லூமியர் சகோதரர்கள் அறிவியலாளர்களுக்கு திரைப்பட தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1895.
1: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் நெதர்லாந்தில் 8 மணி நேர வேலையும் ஞாயிறு விடுமுறையும் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஆண்டு 1919.
0: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் பாகிஸ்தான் அனைத்துலக நாணய நிதியத்தில் இணைந்த ஆண்டு 1950.
1: ஜூலை 11 தேதியான இதே நாள்தான் சிலியில் செப்பு சுரங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1970.

0: 1941.
1: ஜூலை 11 தேதியான இதே நாள்ல தான் வியட்நாமிற்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் முழுமையாக தூதரக உறவுகள் ஆரம்பமான ஆண்டு 1995.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய இந்த நாளை சிறப்பாக தொடங்குவோம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 6:30.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
6: மாணவர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இன்றைய மாணவர்கள் நாளைய பாதுகாவலர்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் மாணவர்களின் கைகளில் உள்ளது என்று கூறுவார்கள். ஏனெனில் இன்றைய மாணவர்கள் தான் நாளைய விஞ்ஞானிகள், தலைவர்கள், ஆசிரியர்கள், சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்கள். அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பிலும் மாணவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகம் மட்டுமல்ல, நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், வாழும் நிலம், மரங்கள், விலங்குகள் என அனைத்தும் சேர்ந்ததே சுற்றுச்சூழல். இந்த சூழல் பாதுகாப்பாக இருந்தால்தான் மனித வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைய மாணவர்களின் சிந்தனையே நாளைய உலகின் நிலையை தீர்மானிக்கும். இந்த உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும். முன்னொரு காலத்தில் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர், மரங்களை வளர்த்தனர், நீரை சேமித்தனர், இயற்கை வளங்களை மதித்தனர். ஆனால் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் பல இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக காற்று மாசுபாடு, நீர் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சக்தி மாணவர்களிடம் உள்ளது. ஏனெனில் நல்ல பழக்கங்கள் சிறு வயதிலேயே உருவாகின்றன. ஒரு மாணவன் சுற்றுச்சூழலை மதித்து வாழத் தொடங்கினால் அது ஒரு குடும்பத்தையும் பின்னர் ஒரு சமூகத்தையும் மாற்றும். திருக்குறள் கூறுகிறது, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலை செய்வதற்கும் முன் அதன் விளைவுகளை சிந்திக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இயற்கையை பயன்படுத்தும் போதும் இதே சிந்தனை அவசியம். மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பல வழிகளில் பங்களிக்க முடியும். முதலில் மரங்களை பாதுகாப்பது ஒரு மாணவன் தனது பள்ளியிலும் வீட்டிலும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கலாம். மரம் நடுவது மட்டுமல்ல, அதை பராமரிப்பதும் முக்கியம். இரண்டாவது தண்ணீர் சேமிப்பு. பள்ளியில் குழாய்களை தேவையில்லாமல் திறந்து விடாமல் பார்த்து கொள்ளலாம். வீட்டில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம். மூன்று

0: மூன்றாவது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல். பள்ளிக்கு செல்லும் போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டில், உணவு பெட்டி போன்றவற்றை பயன்படுத்தலாம். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். நான்காவது, சுத்தமான சூழலை உருவாக்குதல். குப்பைகளை எங்கு வேண்டுமானாலும் வீசாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும். நமது நண்பர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய கவிதை. சிறு கைகளில் பெரிய மாற்றம், மாணவர் மனதில் பசுமை எண்ணம். இன்று விதைக்கும் நல்ல பழக்கம் நாளை உருவாக்கும் புதிய உலகம். மாணவர்களின் சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உதாரணமாக, ஒரு பள்ளியில் உள்ள 1000 மாணவர்களும் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட்டால் அது 1000 மரங்களாக மாறும். அந்த மரங்கள் பல ஆண்டுகளுக்கு காற்றை தூய்மைப்படுத்தும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பாட புத்தகத்தில் படிக்கும் ஒரு பாடம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு பழக்கம். டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், கனவு காணுங்கள், அந்த கனவை செயலாக்குங்கள். நல்ல சுற்றுச்சூழல் கொண்ட உலகை உருவாக்க வேண்டும் என்று கனவு மாணவர்களிடம் இருந்தால் அதை செயலாக்கும் சக்தியும் அவர்களிடம் உள்ளது. இன்றைய தொழில்நுட்ப உலகில் மாணவர்கள் சமூக ஊடகங்கள், அறிவியல் திட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் சுற்றுச்சூழல் பற்றிய கருத்துக்களை பரப்ப முடியும். ஒரு மாணவன் தன்னை மாற்றிக்கொண்டால் அவனுடைய குடும்பம் மாறும். குடும்பம் மாறினால் சமூகம் மாறும். சமூகம் மாறினால் நாடு மாறும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. நாம் நமது எதிர்காலத்திற்காக பெரிய கனவுகளை காண்கிறோம். ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்ற தூய்மையான பூமி இல்லை என்றால் என்ன செய்வோம்? எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பு என்பது எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். மாணவர்கள் இயற்கையின் எதிரிகள் அல்ல, அதன் காவலர்கள் ஆக வேண்டும். அறிவும் பொறுப்புணர்வும் கொண்ட மாணவர்கள் உருவானால் பசுமையான உலகம் நிச்சயம் உருவாகும். நிறைவாக, மாணவர்களின் கையில் புத்தகம் மட்டுமில்லை, பூமியின் எதிர்காலமும் உள்ளது என்ற உண்மையை மனதில் கொண்டு சுற்றுச்சூழலை நேசிப்போம், பாதுகாப்போம், மரம் வளர்ப்போம், நீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்களே, இன்று பராபவ வருடம் ஆணி 27 நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள்.
1: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்க ₹120,000 மற்றும் கறவை மாடு ஒன்றுக்கு ₹60,000 கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ். பெறப்பட்ட கடனை 3 திரும்ப செலுத்த வேண்டும். இதற்கான வட்டி 7% ஆகும். பயனாளியின் பங்கு 5%. இவ்வாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழக லிமிடெட் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, இம்மாதம் July 1 to 31 வரை தேனி மாவட்டத்தில் உள்ள சுமார் 1,02,490 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் 54 சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சியாக இம்மாதம் 14 அதாவது 14/7/26 செவ்வாய்க்கிழமை அன்று ஆயுர்வேத ஹேர் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. 2 பயிற்சியாக இம்மாதம்

0: பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. ஒரு வார பயிற்சியாக இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. இவ்வாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தேனி மாவட்ட நேயர்களே, தேனியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் 2 நாள் பேக்கரி பயிற்சி இம்மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சேர முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 8098383486. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 8098383486. இவ்வாறு தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்றைய காலகட்டத்தில் மண் ஆரோக்கியம் வேணும், மனிதனுடைய ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா பயிர் வகை சாகுபடி பரப்பளவை கூட்ட வேண்டும், பயிர் வகை சாகுபடியின் உற்பத்தி திறனை கூட்ட வேண்டும். ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவையை உற்பத்தி திறனை ஒரு வழியில் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பயிர் வகை சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அந்த தருணத்தை பயன்படுத்தி அங்கெல்லாம் பயிர் வகை சாகுபடி பரப்பளவை கூட்டி ஒரு சைடு. ரெண்டாவது மற்ற வழிமுறைகள் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பயிர் வகை சாகுபடி செய்து கொண்டு இருக்கோமோ அங்கெல்லாம் அதனுடைய உற்பத்தி திறனை கூட்ட வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம நெல் தரிசில் வரக்கூடிய பயிர் வகை பயிர்களில் அதில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறன் 250 கிலோ தான், 250 கிலோ இருந்து மேக்சிமம் 300 கிலோ. இரவையில் சாகுபடி பண்ணக்கூடிய அதனுடைய உற்பத்தி திறன் பார்த்தோம்னா 500 லிருந்து 600. ஆனால் சில பகுதிகளில் கோடை பருவத்தில் 1 ஏக்கரில் 1000-1200 எடுக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க. இந்த உற்பத்தி திறன் இந்த இப்போ சொல்லணும்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதிக உற்பத்தி திறன் கொண்ட பல்வேறு ரகங்களை வெளியிட்டிருக்கு. அந்த ரகங்களை சரியான முறையில் நாம் மேலாண்மை செய்தால் மட்டுமே நமக்கு தேவைப்படக்கூடிய உற்பத்தி திறனையும் பெற முடியும். இந்த பயிர் வகை சாகுபடி செய்வதாக இருந்தால் மண்ணுடைய வளத்தையும் கூட்டும். நிறைய நேரங்களில் இது எப்படி சார் வரும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம உயிர்ம வேளாண்மையாக இருக்கட்டும், நேச்சுரல் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இது பயிர் சுழற்சியாக இருக்கட்டும், பயிரில் ஊடுபயிராக இருக்கட்டும், அல்லது பயிர் சாகுபடியின் மூலமாக இதனால் கிடைக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகித்து மண்ணுக்கு மக்காவும் மண்ணுக்கு சத்தாகவும் கொடுத்து மண்ணுடைய வளத்தை பெருக்குவதற்கான ஒரு வழிமுறைகளில் முக்கிய பயிராக இந்த பயிர் இருக்குது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்ன எடுத்திருக்கு, வேளாண்மை பல்கலைக்கழகம் இதற்கான பல்வேறு வகையான வழிமுறைகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான நிதி உதவியை கொடுத்து உங்களுடைய சாகுபடி பரப்பளவை கூட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன செஞ்சிருக்குன்னா என்ன தருணத்தில் நம்ம உதாரணத்துக்கு 4 பருவத்தில் வந்து இதை வந்து சாகுபடி பண்ணுறோம், ஆடிப்பட்டமாக இருக்கட்டும், சித்திரைப்பட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி நெல் தரிசாக இருக்கட்டும், இல்லாட்டி புரட்டாசி பட்டமாக இருக்கட்டும், பருவத்திற்கு உகந்த ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. அந்த ரகங்கள் கூடுதலாக உற்பத்தி திறனும் கொண்டது. நிறைய நேரங்களில் வேளாண் பெருமக்கள் சார் உற்பத்தி திறன் இருக்குது அதுக்கான ரகம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதற்கான விதை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், வேளாண் ஆராய்ச்சி கழகமாக இருக்கட்டும், விதை உற்பத்தியை பெருக்குவதற்காக CFLD அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னிலை செயல் விளக்க திட்டம் அஸ் அ கம்யூனிட்டியாக இப்போ பல பகுதிகளில் விதை உற்பத்தியும் பண்ணி வேளாண் பெருமக்களுக்கு தேவைப்படக்கூடிய விதைகளையும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைய நம்மளுடைய வேளாண்மை அதாவது பயிரோட மேலாண்மை முறைகள் சரியான முறையில் பயன்படுத்தாததின் காரணமாக அதில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறனை நாம் அனுபவிக்கவில்லை. சரியான மேலாண்மை தொழில்நுட்பங்களை நாம் நடைமுறைப்படுத்தணும்னா கட்டாயம் அதிகப்படியான உற்பத்தி திறனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி 400 லிருந்து 500 கிலோ வரைக்கும் உற்பத்தி திறன் இருக்கதை 1000 கிலோவாக கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உற்பத்தி திறனை பெருக்கும் பொழுது நம்மளுடைய வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பயிர் வகை.

0: பயிர்களுடைய தேவையை குறைக்கலாம், நம்மளுடைய நாட்டோட பொருளாதார மேலாண்மைக்கு உகந்ததாக இருக்கலாம். இதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வேளாண் பெருமக்கள் சொல்லக்கூடிய அதாவது குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு குறைவான உற்பத்தி திறன்தே இருக்குது. ரெண்டாவது, நிலையில்லா விலை கிடைக்கிறது எங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு. இதுக்கு ஒரு நிலையான விலை கிடைத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மத்திய அரசாங்கமும் அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதற்கான முறைகளை கடந்த 2-3 வருடமாக விவசாய பெருமக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸும் கொடுத்துட்டாங்க. உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு ஆன வழிமுறைகளை இன்று தொழில்நுட்பமாக உங்களுக்கு வழங்கப் போகிறேன். ஒன்று, ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் நீர் வாய்ப்பு இருக்கோ அங்கே இறவையின் மூலமாக குறுகிய காலம், இந்த நம்ம பயிர் வகை பயிர்களில் குறுகிய காலத்தில் கூடுதல், அதாவது இருக்கிறதுலே கூடுதலாக பெர் டே ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவேன், ஒரு நாள் அதாவது 65 நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை ஒரு நாளில் எவ்வளோ கிடைக்குதுன்னு மாற்றி அதை கணக்கீடு செஞ்சீங்கன்னா அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய பயிர் வகை முக்கியமாக இருக்கு.
1: இதுவரை பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இன்று முற்பகல் 12:12 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் புகைப்படம். நேயர்கள் கலந்து கொண்டு அழைக்கலாம் 0452 என்ற முன்னிணைப்போடு, 25-30-170 என்ற எண்ணிலும், 25-30-171 என்ற எண்ணிலும். இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூகநீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

0: தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2 விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 crore மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹6.55 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் 1,000+ மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹6.55 விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரி

0: இப்போ மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1,200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல் இனி கேட்கலாம் பூந்தளிர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு குட்டி பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமா? வணக்கம், உங்க பேர் என்ன சொல்லுங்க?
4: வணக்கம், என்னோட பேரு மாதங்கி.
3: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: ஓ சூப்பர் சூப்பர். இப்போ எங்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு காக்காக்கு தண்ணி தெளிச்சுச்சான். அப்ப அந்த காக்கா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சான், ஒரு இடத்துல கூட கிடைக்கலையாம். கடைசியா ஒரு இடத்துல பானைய பார்த்துச்சான். அந்த பானைக்குள்ள கொஞ்சமா தண்ணி இருந்துச்சான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுச்சான். அப்ப அந்த கல்ல அள்ளி அதுக்குள்ள ஒண்ணு ஒன்னா போட்டுச்சான். போட்டதுக்கு அப்புறம் தண்ணி மேலும் வந்துச்சான், குடிச்சிட்டு போயிடுச்சான். இல்ல இருந்து என்ன தெரியுது, நம்மளும் அந்த காக்கா மாதிரி எதையும் யோசிச்சா எதையும் முன்னேறலாம்.
3: மாதங்கி சூப்பரா கதை சொன்னாங்க, அதோட ஒரு நல்ல கருத்தையும் பதிவு பண்ணாங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க மாதங்கி?
4: திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான்.

0: உலக கெட்டனால் ஐய பயனின் கோள் வாழறிவான் நாற்றால் தலானே மலர்முசை எழுகினார் மானடி சென்றார் நிழல்முசை நீண்டு வாழ்வார் இரு சேரிதுவனையும் வேண்டாயினவன் பொரு சேரு புகுடு புரிந்தார் மாற்று பொறிவாயில் அறிந்து விட்டார் பொறிவில் ஒழுக்க மெல்லி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்கு உமை இல்லாதார் சால் சேர்ந்தார்கள் அல்லார் மனுக்குவலை மாற்றல் அழிது.
1: நமக்காக கதை திருக்குறள்னு அழகா சொல்லி அசத்திய மாதங்கிக்கு ஆகாஷ்வாணி மதுரை நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 8:02 பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்க இருக்கிறது. நேயர்கள் 0452 என்ற முன்னிணைப்போடு 25:30-170 என்ற எண்ணிலும், 25:30-171 என்ற எண்ணிலும் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 1. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். குட் மார்னிங் நேயர்களே, சின்ன சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு. சின்ன சின்னதாய் இருப்பதனாலே என்னவோ பல பேருக்கு இது தெரியாமல் போவதுண்டு.

இன்று நாளேடுகளில் வெளிவந்த சில செய்தித் துளிகளை கேட்கலாம். மதுரை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் துவங்கிய மேலூர் கல்வி மாவட்ட குறுவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் 700 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ஆனி மாத பிரதோஷம் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் 4-4 நாட்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ரேஷன் கடையில் POS இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட

விவசாயிகள் நெற்பயிருக்கு காப்பீடு செய்யணும்னா இம்மாதம் 31ஆம் தேதியே நிறைவான நாள் என மதுரை மாவட்ட ஆட்சியர் தகவல் கொடுத்திருக்கார். திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. யானைக்கு பக்தர்கள் உலங்கு வழங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் ரசிக்க வாழ்வதே மேல். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று 11/2 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் புகைப்படம். நேயர்கள் இத்தலைப்பை ஒட்டி பேச அழைக்கலாம். 0452 என்ற முன்னிணைப்போடு, 2530170 என்ற எண்ணிலும், 2530171 என்ற எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இணைந்திருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 பாட்டு வேண்டுமா? இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 இலும் 25 30 171 இலும்

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரை இறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு

0: குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி

0: தில்லி தில்லி படிண்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுகா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு ஒன்னனுகா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று கூர்மாவதார ஜெயந்தி. ஆகையினாலே கூர்மை ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு சொல்லுவோமா? ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பலமனேறு மண்டலத்தில் உள்ள ஒரு கிராமம் கூர்மை. பலமனேரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கவுண்டன்யா நதிக்கரையில் உள்ள கூர்மையில் இந்த கோவில் உள்ளது. கூர்மம் என்றால் ஆமை. திருமாலின் தசாவதாரங்களில் 2வது அவதாரம் கூர்மாவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய மேருமலையை மத்தாக வைத்து வாசுகியை கயிறாக கொண்டு திருப்பார்க்கடலை கடைகையில் திருமால் ஆமை உருவம் எடுத்து மேருமலைகளுக்கு பிடிமானமாக இருந்தார். இந்த காட்சி பல கோவில்களில் சிற்பங்களாகவோ ஓவியங்களாகவோ உள்ளது. யஜுர்வேதத்தில் இந்த அவதாரம் பற்றிய பழமையான குறிப்பு உள்ளது. இந்த அவதாரத்தின் தொடர்ச்சியே மோகனாவதாரம். இத்தகைய கூர்மாவதாரத்திற்கு இந்தியாவில் 4 ஆலயங்கள் அமைந்துள்ளன. கூர்மை வரதராஜ ஆலயம் அவற்றுள் ஒன்று.

இந்த கூர்மாவதார பெருமாளை வழிபடுவோருக்கு, தியானம் செய்வோருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் கிடைக்குமாம். கவுண்டன்ய நதிக்கரையில் அமைந்த இந்த ஆலயம் 1790களின் காலகட்டத்திலே அந்நியர் படையெடுப்பின் போது இந்த கோவிலை காப்பாற்ற மக்கள் கோவிலை சுற்றியுள்ள வேலியை இடித்து 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோவில் முழுவதையும் மணலால் மூடிவிட்டு ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோவிலை காஞ்சிக்கு எடுத்து செல்ல அங்கிருந்து வெளியே வரும்போது கோ தேவர பந்தா என்னும் கல்லில் தனது கால் தடத்தை பதித்ததாக கூறப்படுகிறது. 150 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் கூர்மை கிராமத்தை சார்ந்த ஒரு மருமகன் மணல் மேடுகளுக்கு சென்று ஆய்வு நடத்திய போது தற்செயலாக ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோபுரத்தை கண்டார். கூர்மை கிராமவாசிகளோடு உதவியோடு அவர் அனைத்து மணல்களையும் அகற்றி கோவிலை மீட்டு புனரமைப்பு செய்தார். அந்த நேரத்தில் வரதராஜ பெருமாளின் கை

0: கிராமத்தை சார்ந்த ஒரு மருமகன் மணல் மேடுகளுக்கு சென்று ஆய்வு நடத்திய போது தற்செயலாக ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோபுரத்தை கண்டார். கூர்மை கிராமவாசிகளோடு உதவியோடு அவர் அனைத்து மணல்களையும் அகற்றி கோவிலை மீட்டு புனரமைப்பு செய்தார். அந்த நேரத்தில் வரதராஜ பெருமாளின் கை ஒடிந்து விட்டமையினால் புதிய விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்தனர். பல்லவர்கள் கட்டிய கோவிலை மறைந்த செங்கே கவுடாவால் புனரமைக்கப்பட்டது. மக்கள் தங்கள் உடல் நலத்திற்கும் தீர்க்க ஆயுளுக்கும் வேண்டி இங்கே பெருமாளை வழிபடுகிறார்கள். ஆண்டுதோறும் மே மாதத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஜாதரா என்னும் விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். கொடியேற்றம், திருக்கல்யாணம், தேரோட்டம், பூப்பல்லக்கு, வசந்த உற்சவம் என 5 நாட்கள் திருவிழாக்கள் வரும் பக்தர்களுக்கு அன்னம்பாலிப்பும் செய்யப்படுகிறது. இந்த விழாவிற்கு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகாவை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். நாமும் அவரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் தரா தரா யவித்மகே பாசஹஸ்தால் ரீமகே தன்னோ கூர்ம பிரஜோதயாது. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிகழ்வில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிகழ்வுகள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

இனி தொடர்வோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். சின்ன சின்ன மகிழ்ச்சியில் ஸ்வர்க்கம் உண்டு. புன்னகையுடன் நம் நாளை துவங்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் மனசை லைட்டாக்கும் பாடலோடு எட்டித்திக்கும் இசை பரவிடும்.

தொடர்ந்து கேட்போம் வேலைவாய்ப்பு செய்திகள். மதுரை திருநகரில் உள்ள பாண்டிய நாடு கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தில் 2026-2027 கல்வி ஆண்டுக்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் மாணவர்கள் சேர்க்கை கூட்டுறவு சங்கங்களின் ஆணைப்படி நடைபெற்று வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அல்லது 10ஆம் வகுப்பிற்கு பிறகு 3 ஆண்டுகள் டிப்ளமோ படித்து தேர்ச்சி பெற்றவர்களும், 1-7-2026 அன்று 17 வயது நிறைவடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சியில் சேர அதிகபட்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tncu.tn.gov.in

என்ற இணையதள முகவரியில் ஜூலை 20 தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100 மற்றும் ஓராண்டு பயிற்சி கட்டணம் ஆன்லைன் வாயிலாக மட்டுமே செலுத்த வேண்டும். மாணவர் சேர்க்கைக்கான நிறைவான நாள் ஜூலை 31 ஆகும். இப்பயிற்சிக்கு ஆகஸ்ட் 3 தேதி தொடங்கும். கூடுதல் விவரங்களை அறிய www.tncu.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும் 0456235512004 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு அறியலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் புகைப்படம். நேயர்கள் கண்ணாடி மாளிகையில் தொடர்பு கொள்ள 04522 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25:30 25:30 என்ற எண்களிலும் அழைக்கலாம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலை நேரத்தின் இசை வண்ணமாய் ஆரம்பிக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்று தேனி மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0452 என்ற முன்னிணைப்போடு 2530170 என்ற எண்ணிலும், 2530171 என்ற எண்ணிலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும்

கல் நேயர் வருக வணக்கம். ஐயா வருக வணக்கம்.

0: நேரம் 8:06. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பாடல் என்னன்னு சொல்லுங்க, கேட்டலாம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் சுத்தார்பட்டியில இருந்து பிச்சை மணி.
1: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு உங்களோட விருப்ப பாடல் எந்த படத்துல இருந்து கேட்கலாம்?
2: மியூசியம் முருகேந்திர படத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டை போடுங்க.
1: அருமையான பாடல் காற்றலைகளில் உங்களுக்காக.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. தேனி மாவட்ட நேயர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நினையும் நேயர்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு எங்க அம்மா வீட்டு பிள்ளைங்க திகிரி தோசை கொடுங்கம்மா.
1: ஓகேம்மா, உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: நேயர்களுக்காக
2: இணைப்பில் வர காத்திருக்கக்கூடிய நேர் யார், வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் அனைவருக்கும்.
2: இனிய காலை வணக்கம். யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேனில சொன்னலப்பா, நான் நல்லா மாட்டீங்களா? அனைவரும்
2: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கா? என்ன பாடல் கேட்கலாமா?
3: எனக்கு கனாபரத்துல இருந்து வாயாடி பெத்த பொல்ல பரப்போப்பா.
2: சரி, இதோ பாடல் இசைவானில் கேட்டு நின்றிருப்போம்.
4: ஜிங் ஜிக்கா ஜிங் ஜிங் ஜிக்கா ஜிங் ஜிங் ஜிக்கா ஜிங்.

0: நேரம் 8:21 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு முதல் புகைப்படம். நீங்கள் எடுத்த முதல் புகைப்படம் குடும்பத்தோடு இருக்கலாம், நண்பர்களோடு இருக்கலாம், இல்லை தனியாக போய் கூட எடுத்திருக்கலாம். அந்த புகைப்படம் எடுக்கும்போது ஏற்பட்ட மகிழ்ச்சி மற்றும் அதனுடைய நினைவடைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற முன்னணிப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களிலும்.
0: பாட்டு குடும்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார், வணக்கம்.
2: மலரியப்பம் காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவேல் என்ற தம்பி ஸ்டேலர்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
2: ரஜினி முருகன் ஆவி பறக்கும் டீக்கடை என்ற பாடல் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. அந்த பாட்டு போடுங்க.
0: இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம் இடைவிடாது.

ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால.

0: வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ஆகாஷ்வாணி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களுக்காக. மாவட்ட நேயர்கள் அளிக்கலாம் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களிலும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் பொம்மை உடன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ்.
2: தங்கராஜ், என்ன பாடல் கேட்கலாம்?
3: நம்ம கலா அஜித் படத்துல ஒரு பாடல் போலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 8:33, பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம்.
5: நேயர்கள், தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் கேட்டுக்கொண்டிருக்கோம். இனிப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர்
4: வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்க பேரு.
6: தேனி மாவட்டம் ஜுக்காங்கல் செட்டி கங்கரன் மேடம்.
4: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
6: வாட்ட பாடல் அவைக்கு சின்னத்துல பாக்காத பாக்காத ஐயா பாக்காத பாக்க மேடம். நன்றி
4: எல்லாருக்கும். இதோ பாடல் கேட்டு இருந்திருப்போம்.

0: கொண்டிருக்கும் நேயர்களின் நினைவிற்கு இன்று 11/2 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் புகைப்படம்.
1: நேரம் 8:58 பாட்டு விடுமா நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க காத்திருக்கும் நேயர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாமா?
2: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: விடுதலை பாடத்தை வந்து வழி நடந்த தாக்குமல்.
1: இதோ பாடல், இணைந்திருப்போம்.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: இன்று 9:30
1: அத்தியாயம் 2.
3: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
2: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
4: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று 9:30
1: சக்ரவியூகம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
9: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
10: பாட்டு வேணுமா? நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் போய் கொண்டிருக்கிறது. இனிப்பு நேயம் அடுத்த நேய.
11: வணக்கம் சகோதரி அவர்களே.
12: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
11: மாவட்டம்
12: டீ சுப்ளவரம் நாலுமலை அடிவாரம் ரெங்கநாதன் பேசுறேன். இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம் இடைவிடாது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:50.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போயிடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளோதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த 3 கல், 1 தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான்.

0: இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார். அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதான்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்கள் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி அரங்கேசையில்
2: 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவசிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஷ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிமிடம்

0: நேரம் 9:07. இன்னைக்கு ஜூலை 11. ஆமாங்க, உலக மக்கள் தொகை நாளாக இன்னைக்கு அனுசரிக்கின்றோம். ஆமாங்க, 1990 இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாளாக அனுசரிக்கிறோம். இந்த ஆண்டின் கருப்பொருள் இளைஞர்களின் இன்றைய மற்றும் எதிர்கால நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் நனவாக்குதல் என்பதுதான் உலக மக்கள் தொகை வேர்ல்டு பாப்புலேஷன் டேவுடைய தீம். கேட்டரசித்துக் கொண்டிருப்பது ட்ரைடம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. பாடல் கேட்கலாம், விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: வணக்கம், நான் தான் உங்க பின்னணிப்பாளர் பேபி பிரசன்னா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம்.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
2: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி. இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பம் ஆகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது நிறைய கேசஸ் வந்து என்னென்னா 15-16, ஆனால் அன்றைக்கி போகிற ஒரு ஆஸ்பத்திரியில் 14 வயசில் கர்ப்பமாகவே வந்திருக்கு. அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா, நம்ம 20 வயசில் முதல் குழந்தை, 23, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் சொல்கிறோம். அந்த 3 வருஷம் இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 வருஷத்தை தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பிப்ரவரியில் சுட சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசிலுக்கு கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வருஷம் வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம், ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 வருஷத்துக்கு ஒரு ஊசி வந்து 3 வருஷத்துக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பிப்ரவரி மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல வேசக்டமி தான் முதல்ல கண்டுபிடிச்சு, அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்ப திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு, மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. பெண்கள் அனுமதிச்சா தானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாம் முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல நம்ம வருத்தப்படுது. கரண்டாக இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் பிரெக்னன்சி, அதுவும் அன்பேட் பிரெக்னன்சி, இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள், அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது சுய பராமரிப்பு பெட்டகம். இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் 3 சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நியூரோத்தி இருக்கும் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு ஈசி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில், ப்ரொடெக்டட் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் 3 நாளைக்குள்ள, அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க

0: முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டட் பிரெக்னன்சி, அதுக்கு பேரு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்றதுக்கு, லீகலா வந்து கரு கலைப்பு பண்றதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதுல மெயினா தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எல்லாமே ஒன்னு ஒன்னு பின்னி பணிஞ்சது சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தா தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது. எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்கு இந்த சமுதாயத்தில். அதனால இந்த 18 வயசுக்கு மேல உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தா இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசிபில்ஸ் அதாவது ஒரு கர்ப்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற நான் ஹார்மோனல் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும். இது இல்லாம இப்ப முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில நிறைய உயர்ந்துகிட்டு தான் வராங்க. நீங்க இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமா இருக்கு, பாஸ் பெர்சன்டேஜ். ஆனா கல்யாணம் பண்றது பாருங்க திருப்பி அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்றாங்க ஒரு சில இடங்கள்ல. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்ச்சியோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

9:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 109 மெகாஹெர்ட்ஸ்ல. இது ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ட்ரெட்டம் பிட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ல ஒன்றான தேசிய குடும்ப நலத்திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். NSAP அதாவது நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கீழ் செயல்படுற சமூக நலத்திட்டம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குடும்பத்தின் முதன்மை உறுப்பினரின் மறைவுக்கு பின் இந்த அமைப்பு 20,000 ரூபாய் பண உதவி அந்த குடும்பத்துக்கு வழங்குது.

0: நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கீழ் செயல்படுற சமூக நலத்திட்டம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குடும்பத்தின் முதன்மை உறுப்பினரின் மறைவுக்கு பின் இந்த அமைப்பு 20,000 ரூபாய் பண உதவி அந்த குடும்பத்துக்கு வழங்குது. ரசித்துக்கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தன்னசாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
0: 20 வருடங்களை கடந்த பாரம்பரிய மிக்க சுவையுடன் ஜெயம் பேக்கரிக்கும் டி கல்லுப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது ட்ரேட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, சூப்பரான சாங் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: அதிகப்படுத்துது, செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது இந்த ஹலிம் சீட்ஸ். தொடர்ந்து பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கேட்டு ரசிப்பது ட்ரெட்டம் பிட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. காளான் பத்தி குட்டி தகவல் தெரிஞ்சுக்கலாமா? காளான் பூஞ்சை வகையை சார்ந்தது. குடை வடிவ இனப்பெருக்க அமைப்பை கொண்டதுதான் இந்த மஷ்ரூம். சாப்பிடக்கூடிய காளான் நார்ச்சி

சத்து, விட்டமின்ஸ், அப்புறம் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது மட்டுமாங்க, சைவ பிரியர்களுக்கு உமாமி சுவை தருவது இந்த காளான். நான்வெஜ்க்கு ஈக்குவலா இருக்க இந்த காளான். பட்டன் காளான், சிப்பி காளான், அப்புறம் ஷிடேக் காளான் சமையலுக்கு பயன்படுத்துறோம்.

ரசித்துக் கொண்டிருப்பது ட்ரெட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமலை. குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட பீட்டான சாங்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ட்ரெட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியில். லீகல் டாக்குமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாங்க பத்திரம். ஒரு சொத்தோ வீடோ நம்முடையதுன்னா அதுக்கு அரசாங்கம் மூலம் கிடைத்த பத்திரம் இருக்கணும். அப்போதான் லீகலா செல்லுபடியாகும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் செட் கைட்லைன் வேல்யூ இருக்கு. இதை வச்சுதான் முத்திரை கட்டணம் பதிவு கட்டணங்களை தீர்மானிக்க முடியும். பத்திரம் பத்திரங்கோ. இசைக்கும் நிறைவான பாடலுடன் இதோ

0: இதுவரைக்கும் நீங்க கேட்டு ரசித்தது ட்ரேட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரம்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட பீட்டான சாங்ஸும் வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,600,400 விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. நேயர்கள் கேட்கலாம் விருப்பகானங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் விருப்பம் சேலம் கலைச்செல்வியின் விருப்ப பாடல்களாய் அமைந்துள்ளது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருக்காங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தைச் சேர்ந்த வானொலி நேயர் கலைச்செல்வி அவர்கள்.
3: வணக்கம் மேம்.
4: நம்ம 103.3 100.9 இந்த இரண்டு அலைவரிசைக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேங்க.
3: இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்கு முதல்ல என்ன பாடல் கேட்கணும், அந்த பாடல் எதுக்காண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா?
4: எனக்கு என்னோட அப்பானா ரொம்ப பிடிக்கும். அது பாத்தீங்கன்னா அப்பாவுக்காக இந்த பாடல் வந்து படம் வந்து அதிகம் நானும் அதுல வந்து வா வா என் தேவதையே அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எல்லா மகள்களுக்கும்

0: எஃப்எம் நிறைய எனக்கு எங்க வீட்டுல தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் இல்ல, வானொலி தான் இருக்கு. வானொலி தான் எனக்கு ரொம்ப உயிர். அதிக நேரம் வானொலி தாங்க கேட்பேன், வானொலி தான் என்னோட கூடவே இருக்கும் எப்பவுமே.
1: நம்ம எஃப்எம்ல நீங்க ரொம்ப விரும்பி கேட்கற நிகழ்ச்சி இது.
0: விரும்பி கேட்கறது பாத்தீங்கன்னா சிநேகிதி.
1: அதுல ரொம்ப ஃபேவரட்டா நீங்க கேக்குற பாட்டு இது.
0: எனக்கு வந்து அலைகள் படங்க, அதுல வந்துட்டு பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை பொறி காணா.

0: இப்போ எஃப்எம்ல எனக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, அதுல பங்கு பெறேன்னு சொன்னீங்க, வேற எந்த நிகழ்ச்சியிலாம் பங்கு பெற்றிருக்கீங்க? எந்த நிகழ்ச்சியெல்லாம் மற்ற நிகழ்ச்சி ஸ்நேகிதியை தவிர வேற எந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து அந்த கண்ணாடி மாளிகை பிடிக்குங்க. எனக்கு இந்த கருத்து பரிமாற்றம் ரொம்ப பிடிக்கும். கேக்குறது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், உள்வாங்கிக்கலாம். அது எனக்கு கண்ணாடி மாளிகை ரொம்ப பிடிக்கும்.
0: இப்ப நேர் விருப்பத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப வேற என்ன பாடல் உங்களுக்கு எதுக்காண்டி பிடிக்கும்?
1: எங்கேயோ கேட்ட குரல், அதுல பாத்தீங்கன்னா

0: பாடக்கூடிய பாடல் இது. ஒரு பெண் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க, அவங்க கணவர்கிட்ட எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி பெண் இல்லைன்னா உலகமே இல்லைங்க, எல்லாமே பெண் தான். பெண் வந்து ஒரு தாயாகவும் தங்கையாகவும் சகோதரியாகவும் குழந்தையாகவும் மகளாகவும் எல்லா பரிமாணங்களையும் பரிமாணிக்கக்கூடியவள் பெண். அதனால இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி.

நினைவெல்லாம் நித்யா. அது வந்துட்டு ரோஜா வைத்தாளாட்டும் சென்றல் உன் கண்கள், இந்த பாடல் செம்மையா இருக்கும். அந்த வரிகள் வந்துட்டு வந்து இளையூதர் காலத்துல நான் வந்து உனக்கு வேறாக இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இளையூதர் காலம் இளை

கருணா படங்க, அதுல வந்து மலரே மௌனமா அந்த சாங் வந்து அது ரொம்ப ஒரு மெலோடிஸ் செம்மையா இருக்கும். அந்த பாட்டு கேட்டீங்கனாவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். எப்ப கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். எங்காவது நான் போகும்பொழுது கூட இந்த பாடல் பாடுனா பொறுமையா நின்று கேட்டுட்டு போவேன் இந்த பாடலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தைச் சேர்ந்த வானொலி நேயர் கலைச்செல்வி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: ராணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: இன்று இரவு மணி 9:30
2: என்ன
1: நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30
0: சக்ரவியூகம்
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்

0: குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
2: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு மணி 9:30
2: சக்ரவியூகம்,
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் ஒரு பட பாடல்கள் வரிசையில் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கிறது. கௌதம் மேனன் இயக்கத்தில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் இதோ.

இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் புகைப்படம். நேயர்கள் பேச அழைக்கலாம். 25 30 170 25 30 171 என்ற எண்களில் 0 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடலாக

இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு முதல் புகைப்படம். நேர்கள் பேச அழைக்கலாம் 25:30, 25:30, 171 என்ற எண்களில் 04522 என்ற மதுரையின் முன் இணைப்பை தொட்டு. அடுத்த பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: இன்று இரவு மணி 9:30
0: அத்தியாயம் 2.
2: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30
0: சக்ரவியூகம்.
4: நம்ம ஊருக்குள்ள காலக்கையும் பூத்துட்டா அவன் எதை சொல்ல போறான்? நம்மள வாப்பு கேப்போம்.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
5: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போட சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
4: ஆமாங்க.
6: இதுவரை வினை தாண்டி வருவாய திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் முற்பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு முதல் புகைப்படம். 0452 முன்னணிப்போடு 25-30-170 25-30-171 நேர்கள் பங்கு பெற்று முதல் புகைப்படம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த நினைவலைகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் எப்போ புகைப்படம் எடுத்திருக்கீங்க?
1: முதல் புகைப்படம்
0: எடுத்திருக்கீங்கன்றதை விட யார் எடுத்தாங்க?
1: என்னோட முதல் புகைப்படம்ன்றது என்னோட அப்பா என்னை எடுத்தது. ஒரு மாடி திட்டில் வச்சு எடுத்தாங்க. அப்போது வந்து வீட்டில் கேமரா கிடையாது, வசதி இல்லை. கடையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் வெயில் அந்தி சாயிற நேரத்தில் மஞ்சள் கவுன் போட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ சிறப்பாக இருந்தது. அது இன்னும் நாங்கள் வந்து வீட்டில் பத்திரமாக வச்சுருக்கோம் ப்ளோவப் பண்ணி. இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா ஃபோட்டோ வீட்டில் எடுத்திருப்போம், அதை புகைப்படம் வந்து எடுத்து வச்சு மாட்டியிருப்போம். ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறையா வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் யுகத்தில் நிறையா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வித்தியாச வித்தியாசமாக போயிட்டுருக்கு. செல்ஃபியிலேருந்து இப்போ நீங்கள் எடுத்த பிரிண்ட்டு வச்சுருக்க ஃபோட்டோ பற்றி சொல்லலாம். ஸோ பேச வரக்கூடிய நேர்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 25-30-171 அழைக்கலாம். முதல் புகைப்படம் பற்றி பேசலாம்.
0: வரக்கூடிய நேர் யார்? வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் உங்க பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் சின்னமுள் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா சசிகலாம்மா, முதல் புகைப்படம்.
2: முற்பகல் வணக்கம்ப்பா. என்னுடைய முதல்

0: புகைப்படப்பா மிக மிக சுவாரஸ்யமாக ரசிக்க தகுந்ததுப்பா. இப்பயும் அந்த புகைப்படத்தை நினைச்சாலும் இனிக்கும்பா. அப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் மலைப்பாக நினைக்க தோணுப்பா. அப்படி என்ன புகைப்படம் சொல்லி கேட்கறது உங்களுக்கு ஆவலா இருக்குல்லப்பா.
1: நிச்சயமா சொல்லுங்க, அதுக்குதான் நாங்களும் காத்திருக்கிறோம்.
0: இரண்டு வயதுல கண்ணை இரண்டு கொழுத்து மொழுத்துன்னு சொல்லி நல்ல கருப்பான கலையான முகத்தோடு வண்ண வண்ண கவுன் உடையோடு பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்க ஒரு புகைப்படம் தான்ப்பா என்னுடைய வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத புகைப்படம் பா. என்ன காரணம்னா என்னுடைய உடைப்பா, அந்த உடை வந்து கவுனுடைய மேல் பகுதி வந்துப்பா.
1: கூடிய
0: அந்த அடல் மிட்டாய் கலர்ல மேல் பகுதிப்பா, கீழ்பகுதியிலப்பா நல்ல சிவப்பா அதுப்பா, கைக்கு வந்துப்பா ரெண்டு கைக்குமே வெள்ளை கலர்லப்பா பொஸ் கை வச்சிருப்போம்ப்பா. அப்படி
1: ஒரு அற்புதமான ஒரு புகைப்படத்தை உங்க மனக்கண்ணில் நீங்க சொல்லும் போதே தெரியுது. ரொம்ப அந்த உங்க உடை அணிஞ்சதுல இருந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறது முதல் கொண்டு அவங்க சொல்றாங்க.
2: அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா அந்த குழந்தைக்கு ஒரு ஆடைகள் வாங்கி கொடுத்து அதை புகைப்படமா எடுத்து வைக்கணும்னு ஆசை இருக்கு. அம்மா
1: வந்து அழகா.
2: அடுத்து தொடர்ந்து நேயர்
1: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. காசிமான் குளித்துறை
1: சொல்லுங்க. காசிமான், உங்களுடைய முதல் புகைப்படம் நீங்க எடுத்தது இல்ல உங்களை எடுத்தது?
3: இல்ல நான் எடுத்து கேமரா வச்சிருந்தேன். மைசூர் மகாபலிபுரம் போயிருக்கேன், நானே எடுத்திருக்கேன். அந்த போட்டோலாம் என்கிட்ட இருக்கு. பிலிம் போட்டா அப்போ வந்து ரெண்டு ரோல் வாங்கிட்டு போவேன். கடற்கரையே இருக்கட்டும், மகாபலிபுரம் அந்த யானை சிலை இருக்கட்டும், இதுல கர்நாடகால மைசூர் பிருந்தாவன் எடுத்திருக்கேன், அரண்மனை எடுத்திருக்கேன். எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு, ஆல்பத்துல இருக்கு.
1: எந்த புகைப்படம் இன்னும் வந்து உங்க மனக்கண்ணில இருக்குது? இதான் முத முத எடுத்தது பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி
3: அரண்மனை
1: எடுத்தது. ரொம்ப சந்தோஷம், அருமையா சொன்னாங்க. தண்ணி புகைப்படம் எடுத்ததும் அருமையா இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு
2: போயிருக்கோம், சுற்றுலா
1: ஒருவேளை அவங்க சமீபத்தில் போயிருந்தாலோ இல்லை அடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் அப்போ வந்தப்ப இது வேற மாதிரி இருந்தது, இப்போ இப்படி பத்தியா இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு கூட இந்த ஒரு இது அமைப்பா இருக்கும். அடுத்த நேர் யார்? வணக்கம். 11:07 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மலைகள இணையக்கூடிய நேர்
2: வருக வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் உயிருடையான் என்ற ஜீவகன் பேசுறேன்மா, தவுக்கு சந்தையிலிருந்து.
1: ஐயா ஜீவன் ஐயா சொல்லுங்க ஐயா, முதல் புகைப்படம்
4: எனக்கு 1949 எனக்கு அப்ப 2 வயசு. என்னையே எங்க அம்மா கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம் எங்க வீட்டுல இருக்கு இன்னும். அப்ப நான் எங்க அப்பா பெரிய பணக்காரரா இருந்திருக்காரு, அதனால 5 விரல்களுக்கு 5 மோதிரம் போட்டு அதுல இருந்து சங்கிலி எடுத்து பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருந்தாங்களாம்.
1: அந்த புகைப்படம் என்ன இருக்கு?
4: அந்த படம் என்ன இருக்கு? ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா நோடிச்சு நாங்க ஒண்ணும் இல்லாம போய் எங்களை படிக்க வச்சாரு. எல்லாரும் வேலைக்கு போனோம், ஓய்வு பெற்று மகிழ்ச்சியா இருக்கோம் எங்க அப்பா அம்மா நினைவுகளோட.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் யாரு? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சொல்றது வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டிவி மேலே வச்சிருப்பாங்க, குழந்தை வந்து தவந்து போற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அது எல்லாருமே எடுப்பாங்க. குழந்தை வந்து குப்புற விழுகிறது நடக்கிறது, அப்புறம் இதுக்காகவே ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் மேக்கப்லாம் பண்ணி அங்கே இருந்து எடுப்பாங்க. வீட்டில் எடுத்தது
2: குதிரை, அந்த மரக்குதிரை கிட்ட பக்கத்தில் நிற்க வச்சு எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்.
1: இது பரவாயில்ல, எல்லாருமே இப்போ வச்சிருக்கிறது அந்த பூஞ்சு செட்டி, அந்த இது முன்னாடி பூச்செட்டி அந்த பக்கத்தில் வச்சுட்டு அழகாக அப்படி நிற்கிற மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க. இன்னும் ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா குடும்பிலாம் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்தியா இப்படி குடும்பி போட்டுருக்க பாரு, சின்ன வயசுலேயே உனக்கு முடி அவ்வளவு அப்படின்னு வேற சொல்லிக்குவாங்க. இப்போ நேர் யார் இங்கே இருக்கிறாங்க? வணக்கம், எங்கேருந்து வராங்க? வணக்கம் ஐயா. சொல்லுங்க
5: ஐயா. நான் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயில இருந்து சிங்காரவல் பேசுறேன் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. முதல்
5: ஐயா, நான் வந்து சின்ன பையனா இருக்குமே, எங்க குடும்பத்துல மொத பையன் அந்த பொட்ட பிள்ளை இல்லைன்னு எனக்கு
2: ஞாபகம் மாதிரி.
1: சொல்லுங்க ஐயா, இணைப்புல இருக்கீங்க? ஆஹா, அருமையாக தொடங்கினாங்க. இருந்தாலும் இணைப்பில் என்னன்னு தெரியல. அதாவது அவங்க சொல்றது சரிதான், பெண் குழந்தை இல்லை அப்படிங்கிற அடுத்து பிறக்கிறாங்க அப்படின்றதுக்கு
2: முன்னாடி போக்கிக்கிறதுக்காண்டி அவங்க ஆண் குழந்தைக்கும் அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள் எல்லாமே நம்ம வந்து இரு பாலினங்களும் போட்டா அழகா தான் இருப்பாங்க. அந்த ஒரு அழகான தருணத்தை தான் அவங்களும் பதிவு போட்டோ எடுத்திருக்காங்க
1: சொல்லியிருக்காங்க. வணக்கம், அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம், மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: சாமிநாதன் சொல்லுங்க, முதல் புகைப்படம்

0: இருவருக்கும் பகல் வணக்கம். நான் முதல் புகைப்படத்தை சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா முதல் புகைப்படம் நாம போய் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டென்த் படிக்கும் போது கால் டிக்கெட்டுக்கு வந்து போட்டாங்கன்னு சொன்னாங்க.
1: அருமை.
0: அப்ப வந்து கலர் போட்டதால எடுத்தது பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் பாலம் கருவியில எடுத்தேன். வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க, ஆறு ரெண்டு நாள் கழிச்சு கொடுப்பாங்க. அதனால வந்து நம்ம போட்டோ எடுத்து அந்த டென்த் ஹால் டிக்கெட்டுக்கு 92 படிக்கும் போது ஹால் டிக்கெட்டுக்கு எடுத்து அந்த போட்டோ கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் போயில சொந்தக்காரங்க எல்லாத்துல கூட கூட நின்றுருக்கேன். அது வேற விஷயம். தனியா எடுத்த புகைப்படம் முதல் புகைப்படம் வந்து இந்த டென்த் ஹால் டிக்கெட்டுக்கு எடுத்ததுதான். இதை வந்து நம்ம மதுரை வானொலி மூலியமா பகிர்றது ரொம்ப மகிழ்ச்சி.
1: என்ன வச்சிருக்கீங்களா அந்த ஹால் டிக்கெட்? ஏன்னா அப்ப வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம் கண்ணடி மலையில்.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நேரம் 11:11 ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு
3: முதல் புகைப்படம். இன்னைக்கு தலைப்பை ஒட்டி பேசுறதுக்கு அழைக்கலாம் 0452 என்ற மதுரை என் முன்னணிப்போடு, 25-30-170 25-30-171.
1: நிறைய நண்பர்கள் வந்து அவங்க எடுத்த புகைப்படங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
4: இரு பண்பலைக்கும் வணக்கம், இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சொல்லுங்க.
4: ஆமா, அந்த முதல் புகைப்படத்தை எடுத்து கேட்டிருக்கீங்க. முதல் முதல்ல அந்த கோயில்லதான் சார் நாங்க வந்து எடுத்தான். முத்துமாரியம்மன் கோயில் வந்து காரைக்குடியில அங்க போயிருந்தான். அங்க வந்து போயிட்டு அங்க குடும்பத்தோட வரும்போது திருவிழா கொண்டு போயிட்டு வரும்போது அப்படி குடும்பத்தோட மொத்தமா அப்படி கோயிலோட முன்னாடி வந்து எடுத்துட்டு வந்தான்.
1: எந்த வருஷம் எடுத்துருங்க? எந்த வருஷம் எடுத்தது புகைப்படம்?
4: அது வந்து 2005 எடுத்தது.
3: 2005 தான் முதல் புகைப்படமே எடுத்தீங்களா?
4: முதல் புகைப்படம் எடுக்கண்டா இருந்துச்சுடா எனக்கு தெரியாது. முன்னாடி எடுத்தது நான் அப்பதான் முத முத எடுக்கவே ஆரம்பிச்சேன்.
1: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அருமையா சொன்னாங்க. நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. பொதுவா வந்து இப்போ வந்து நம்ம வந்து உடனே புகைப்படத்தை எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், எல்லாமே பண்றோம். உடனடியாக சோசியல் மீடியாக்கள்ல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டிரைவ்லலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். பட் அப்போலாம் அப்படி கிடையாது. எடுக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து சரியான அளவில் எடுத்து கொண்டு போய் அதை பிரிண்ட்டு போட்டு எடுக்கணும். அந்த பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அந்த பேப்பர் இருக்கணும், அது கிடைக்கணும். அது இருந்தால் அதுக்கப்புறம் அதை கழுவுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை விட நிறையா பேர் முன்னாடி இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இருக்கும். அதே மாதிரி புகைப்படம் எடுக்க போகிறப்ப உள்ளுக்குள்ளே ஒரு ஆளோயிர கண்ணாடி இருக்கும். அதில் அங்கே போய் நம்ம நிற்கும் போது நம்மளே நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அழகாக தெரியும். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு
3: நம்மளை நாமளே அலங்காரம் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கோமான்னு செட் பண்ணிட்டு வந்து நின்று ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும்.
1: ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பின்னாடி ப்ளூ கலர் வேணுமா, ஒயிட் கலர் வேணுமா, என்ன கலர் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அளவுகளும் அந்த மாதிரி புகைப்படங்கள்ல குறிப்பாக இதுக்கப்புறம் நான் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்லைனா ஸ்டூடியோவில் போய் எடுக்கிற சொல்லுவேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு இது
3: என்னன்னா புகைப்படம் எடுக்கும்போது அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்டூடியோவில்
1: கண்டிப்பாக. அதே மாதிரி அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது உறவினருக்கு திருமணம் அப்படின்னா அங்கே தனியாக வந்து புகைப்படம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா வயதுக்கு வந்த பெண் இல்லை பையன் இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது சேர்த்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்திருப்பா, அது வந்து அடுத்து நீ தானே திருமணம் உனக்கு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ நேர் யார் இருக்காங்க? வணக்கம். இணைப்பில் வந்துட்டாங்க.
5: மதுரை மீனாட்சி நகர்லேருந்து ஈஸ்வரலால் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
5: ஐயா நான் வெளியே இருக்கேன், தலைப்பு கேட்கல, தலைப்பு சொல்லுங்க
1: ஐயா. முதல் புகைப்படம் தலைப்பு கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய முதல் புகைப்படம் எது? நீங்க எடுத்ததா இல்ல உங்களை யாரும் எடுத்திருக்கிறாங்களா புகைப்படம்?
5: என்ன என்ன சார், சரியா கேட்கல.
1: முதல் புகைப்படம்
5: தமிழ்
1: தமிழில். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அதாவது முதல் புகைப்படம் நம்ம யாரையாவது எடுத்திருப்போம், இல்லை நம்மளை யாராவது எடுத்திருப்பாங்க புகைப்படம், அம்மா அப்பாவோட தம்பி தங்கைகளோட வச்சு எடுத்திருப்பாங்க, உறவினர்களோட.

0: கூட எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய மலர் நினைவுகளை நீங்கள்
1: இணைப்பில் ஒரு நேயர் இருக்கார், பேசிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க
1: ஐயா.
2: முதல் புகைப்பட அனுபவம் அப்படிங்கும் பொழுது, நான் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஊருக்கு போயிருந்த, ஊட்டிக்கு. அந்த சமயத்துல எடுத்த புகைப்படம் ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய நண்பர்களுடைய அந்த ஞாபகம் அப்படிங்கறது கிடைச்சது காலேஜ் படிக்கும் போதுதான். அந்த ஒரு போட்டோ, இது வரைக்கும் நான் எனக்கிட்டு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஸ்டுடியோக்கு போய் அது மாதிரி எல்லாம் எடுத்ததே கிடையாது. அதெல்லாம் எடுத்ததே கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து, நாங்க எல்லாருமே இந்த டெக்னாலஜி ஓரியன்டாக பிறந்த அந்த ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கறதுனால, செல்ஃபி மோட்ல எடுத்த அந்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது
0: தான்,
2: ஆமா, முதல் புகைப்பட அனுபவமா இருக்கு. அதுல மொத்தம் 8 பேர் இருக்கும். அந்த ஹைஃபை மாதிரி பண்ணி அந்த ஜாலியா எடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு போட்டோ பார்க்கும் பொழுது இந்த அளவு கூட இருக்கு. அந்த ஒரு போட்டோவை நாங்க பிரிண்ட் மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரும் 8 பேர் அந்த காப்பி மாதிரி
0: எல்லாரும் வச்சிருக்கீங்க.
2: ஆமா, அது பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப நினைச்சோம், செல்போன்ல எடுத்த படம் புகைப்படமா மாறி வீட்டுல மாட்டி இருக்கு அப்படின்ட்டு, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு. அது
0: இதயத்துல மட்டும் இல்லாம உங்க இல்லத்திலேயே அந்த புகைப்படம் வந்து மாட்டிருக்கு, அப்படிதானே? ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நாம் இணைஞ்சிருக்கோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு முதல் புகைப்படம்.
2: நிறைய நேர்கள் வந்து தங்களுடைய அந்த பசுமையான நினைவுகளை வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. 0452 முன்னணிப்போடு 2530 170 மற்றொரு நேர்கள் 2530 171 வரலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம். இனிப்பில் உள்ளீர்கள், பேசுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: சொல்லுங்க பாபுயா, உங்களுடைய
3: முதல் புகைப்படம் வந்து சார் எனக்கு கல்யாண வீட்டுல எங்களுடைய திருமண வீட்டுல எடுத்த புகைப்படம் சார். அதன் பிறகு அது வந்து எனக்கு இன்னும் என்கிட்ட பத்திரமா இல்ல. அதுக்கப்புறம் நாங்க 10th கிளாஸ் படிக்கும் 1986 87 இருக்கும் நினைக்கிறேன். அப்ப எடுத்து போட்டா எனக்கு இன்னும் பத்திரமா இருக்கு.
2: என்ன இருக்கு
3: இருக்கு அது இன்னும் அந்த நினைவுகளை நாங்க வந்து பல நண்பர்கள் பார்க்கும்போது அந்த போட்டோவை காட்டி மகிழ்ந்துக்கிடுவோம்.
2: ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க சொல்லும் போதே
3: அந்த போட்டோ எனக்கு பத்திரமா இருக்கு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி சார்.
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். அதாவது எல்லாருமே அந்த 10th வகுப்பு பொதுத் தேர்வுக்கு எடுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எல்லாருமே. வணக்கம். அடுத்த நேர்
4: வணக்கம். மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
2: சொல்லுங்க ராஜேஷ் சார்.
4: சார் நான் வந்து 3 மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு எங்க அம்மா எடுத்திருக்காங்க.
2: சூப்பர்.
4: அது இன்னும் அந்த போட்டோ இருக்கு, ரொம்ப அழகா இருப்பேன் சின்ன வயசுல. அப்புறம் வந்து ஒரு 87 20 வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, ஒரு ஸ்கை ப்ளூ பேண்ட்டு, கேன்வாஸு, கண்ணாடி, அந்த முடி வந்து ரவீந்தர் முடி மாதிரி வச்சிருப்பேன், நல்லா பொப்புன்னு.
2: வாட்சி கட்டிலையா?
4: சரி,
2: வாட்சி கட்டி இடுப்புல கை வச்ச மாதிரிலாம்.
4: ஆமா, கரெக்ட் கரெக்ட். அது இன்னைக்கு 62 அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
1: இனிப்பில் காத்திருக்கோம்.
2: சொன்னாங்க ஆர்மி ட்ரெஸ் போட்ட மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து போலீஸ் ட்ரெஸ் போடுவாங்க, அதெல்லாம் ஒரு இருக்கும். வணக்கம். இப்ப இனிப்பில் வரக்கூடிய நேர் யார்? வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய முதல் புகைப்படம்.
5: எனக்கு 68 ஆச்சு. எனக்கு 4 எங்க அப்பா அம்மாவும் என்னை கூட்டி போய் படம் எடுத்து வச்சாங்க சார். அந்த படத்தை என்ன பத்திரமா வச்சிருக்கேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி.
5: ஆமா, அதுல எப்படி இருப்பேன்னு கேட்டீங்கன்னா முடி நிறைய சுருட்ட தலையா இருக்கும், நல்ல கண்மை இன்மையெல்லாம் போட்டு, கிப்பா போட்டு, ஷூ போட்டு, செயின் போட்டு, கடுக்கன் எல்லாம் போட்டு என்ன அந்த போட்டோ எடுத்து வச்சுட்டாங்க. அதை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷம்.
5: அதே மாதிரி சார், எங்க தாயார் தகப்பனார் கல்யாண போட்டாவும் நான் பத்திரமா வச்சிருக்கேன்.
2: அருமை அருமை, அதுதான் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு இது. உங்க வீட்டில் இருக்கிறவங்கட்டெல்லாம் காட்டுவீங்களா, நான் இப்படி சின்ன வயசுல எப்படி இருந்தேன் பாத்தியா அப்படின்ட்டு? சரி, இணைப்புல இருந்து விடுபட்டாங்களா? அடுத்து என்ன?
6: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
6: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
6: மதுரை மாவட்டம் மயிலூர்ல இருந்து அப்துல் அஜீஸ் பேசுறேன்
2: ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
6: படம் முதன் முதலில் எடுத்ததுன்னு சொல்லி என்னுடைய பழைய நினைவை தட்டி எழுப்பினதுக்கு நன்றி. மதுரையில சித்திர பொருட்காட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு

0: பதினைஞ்சாவது வயசு எனக்கு. அப்ப அப்ப நானும் என்னுடைய உயிர் நண்பர் ஒருத்தரும் சித்திரை பொருட்காட்சியை பார்க்க உள்ள போனோம். ஒவ்வொரு சாலையா பாத்துக்கிட்டு வந்தோம்.
1: சரிங்க.
0: அப்ப ஒரு இதுல புகைப்படம் ரூபாய் 1 மணி நேரத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உடனே எங்களுக்கு ஆசை வந்துருச்சு, ஆகா நம்மளும் ஒரு புகைப்படம் எடுப்போமே. ரெண்டு பேரும் உள்ள போய் நாங்க தோல் மேல் கை போட்டு ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் பொருட்காட்சியில போய் எடுக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும்.
0: ஆமா, அது ஒரு மணி நேரத்துல அப்படி சுத்திட்டு வந்த உடனே கொடுத்துட்டாங்க. ஒரு இந்த இந்த போஸ்ட் கார்டு சைடு போட்டோ
1: மேக்ஸி
0: இது பண்ணி இங்க கிராமத்துக்கு போனோம். அங்க ஒரு இன்னொரு நண்பர் எங்களுடைய குரூப்ல இருக்காரு. அவருடைய ஹோட்டல் வச்சிருந்தாங்க. அவங்க இத பிரேம் பண்ணி அவங்க ஹோட்டல்ல முகப்பிலேயே போட்டு விட்டாரு.
2: அவங்களுக்கா ஒரு அழகா இருக்கிற ஃப்ரேம் அவங்களே வந்து போஸ்டர்ல வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி சில போட்டோங்க எல்லாமே பாக்குறப்போ நம்மளுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நாளடைவுல நம்ம ஒரு நாள் வந்து நம்ம போட்டோ இன்னுமா வச்சிருக்காங்கன்ற மாதிரியும் தோணும்.
1: இப்ப ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: எப்பயுமே நம்ம கண்ணாடி மாளிகை ப்ரோக்ராம் வந்துட்டு 1 மணி நேரம் இதுவாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு 1.5 மணி நேரம். ஆனால் இந்த 1.5 மணி நேரத்தில் எல்லாரோட பழைய நினைவுகளையும் நம்ம வந்துட்டு
1: மீட்டெடுத்திருக்கோம்.
2: நிறைய பேர் சொன்னது அவங்க குழந்தைகள் இருக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்தது, ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ எடுத்தது, வெளியூர் போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தப்போ ஃபோட்டோ எடுத்தது, நிறையா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு உண்மையிலேயே பசுமையான நினைவுகளாகத்தான் இருந்திருக்கும். இன்றும் இல்லை, இனி என்றுமே. ஏன்னா ஒரு ஃபோட்டோன்றது ஒரு தடவை நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா அது காலத்தால் அழியாதது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரப்படுத்துகிறோமோ அதை நம்ம வந்துட்டு நல்லபடியாக நம்மளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் இவங்க தான்ற மாதிரி நம்ம காட்டிக்கலாம்.
1: நிச்சயமாக ஸ்டுடியோவில் போயிட்டு அது அப்போ இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கம்பில் செய்யப்பட்டது மாதிரி இருக்கும், மூங்கில் இதில் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து அழகாக ஒரு அரண்மனையில் நிற்கிற மாதிரி
2: வரைஞ்சிருப்பாங்க,
1: பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலியோடு நிற்கும்போது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சைஸ் பார்த்து நிற்க வைப்பாங்க, முண்டாசுப்பட்டின்னு ஒரு திரைப்படம் கூட, அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே வந்து வரிசையா நிக்க வச்சிருப்பாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு துணி வந்து கருப்பு துணி மேல போதிட்டு தான் வந்து புகைப்படத்தை எடுப்பாங்க. அதுவும் ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெடி, சரிங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க, ரெடி ரெடி அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு
2: எவ்வளவோ டிஜிட்டலாக மாறிட்டாலும் நம்ம இப்போ செல்ஃபி எடுக்கிறோம், கேமரா பெரிய கேமரா வச்சு எடுக்கிறோம், இருந்தாலும் நம்ம அதை வந்து போட்டோ பிரிண்ட் எடுக்கிறோமா அப்படின்னா அது வந்து கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதை வந்து கம்ப்யூட்டர்லேயோ எதுலையோ சேவ் பண்ணி வச்சுருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம், ஆனால் அதை எடுக்க முடியாது.
1: நிச்சயமாக நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த தொடர்வது ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இசையின் மொழியாய் திரை இசை பாடல்கள். முதல் பாடலாக வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்ட பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து. இப்பாடலின் கடைசி இறுதியாக திரைசை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: இன்று இரவு மணி 9:30
1: அத்தியாயம் 2.
3: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
2: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
4: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி தொடர்வோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்துகோள் என்று சொல்கிறார் APJ அப்துல் கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சிகளை அறிமுகம் செய்து அழைத்து பேசலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04522 என்ற முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171. இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். பேசலாம், வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரும்புக்கோட்டையில இருந்து குழந்தை திருசுமால் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மா, ஏணிப்படிகள் படத்துல இருந்து பூந்தேனில் கலந்து அந்த பாட்டுமா.
0: பூந்தேனில் கலந்து பாட்டு.
1: ஆமாங்கம்மா.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நீங்க ஏதாவது ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வெளியில போறவங்க வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு கொடை எடுத்துட்டு பாத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வரலாம். இதோ உங்களுக்கான உங்களுக்கு கேட்ட பாடல்.

0: கேட்டுக்கிறோம் சிநேகிதியே.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
0: நேரம் 12:08 கேட்டிருக்கிறோம் சிநேகிதி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சகோதரிகள் அழைப்பு ஏற்படுத்தி வரலாம்.
2: அழைக்கும் எண்கள் 0452 என்ற, அழைக்கும் எண்கள் 0452 என்ற முன்னணிப்போடு 2 25 30 170 25 30 171 அழைக்கலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
4: இன்று 9:30
3: அத்தியாயம் 2.
5: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
4: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
3: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
6: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
4: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று 9:30
3: சக்ரவியூகம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நேரம் 12:09. சிநேகிதே நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். தொடர்ந்து வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
7: வெறும்
0: பொரிகள் மட்டும் பயன்படுத்துற மாதிரியா?
7: அதை வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்ல, சின்ன ரெண்டு மூணு வெங்காயம் சேர்ந்து போட்டு வத்தல் பூடு பொரியடலாம் பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும்.
0: ரொம்ப அருமைமா.

0: நேரம் 12:15.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்கள், நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். இன்று பங்கு பெற விரும்பும் தோழியர்கள், ஸ்நேகிதிகள், 25:30, 170 என்ற எண்ணிலும், 25:30, 171 என்ற எண்ணிலும், 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு பேசலாம். நீனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மல்லிகா பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
4: உயர்ந்த உள்ளம் படத்துல வந்தால் மகாலட்சுமி.
3: உங்களோட பாட்டு இதோ காற்றலைகளில் ஒலிக்க கேட்கலாம்.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12:26. நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உங்கள் உழைப்பால் நீங்கள் எண்ணியது உங்களை வந்து சேரும். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்போம். இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
5: அன்பாக உரையாடும் இருவருக்கும் இனிமையான நண்பர்கள் வணக்கம் கூறுபவர் வேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்வி, உங்கள் அன்பு சகோதரி.
4: வணக்கம் சகோதரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு
5: நிகழ்ச்சியில? எனக்கு படம் மகள் விளக்குல இருந்து ஏதோ நினைவுகள் கனவுகள், அந்த பாடல் அனைவருக்காகவும். அவங்களுடைய கவிதை சூப்பரா இருந்தது.
3: நன்றிமா.
5: மேடம் உங்களுடைய கவிதை அருமையா இருந்துச்சு.
3: நன்றிமா. உங்கள் விருப்ப பாடல்
5: காட்டலுக்கு இருபடி கவிதை சொல்லுங்களா?
4: சொல்லுங்க
3: சொல்லுங்க.
5: மூச்சம் இடுவது மிக முக்கியம், முயற்சி செய்வது அதை விட மிக முக்கியம்.
3: உண்மையாகவே மூச்சும் முயற்சியும் இரு சேர சேர்ந்தால் உலகத்தை வெல்லலாம். நீங்க சொன்ன வரிகள் நல்லா இருந்தது. இது உங்களுக்கான பாடல்.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நேரம் 12:32. இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேரு?
4: மகாத்மா காந்தி நகர் இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். உங்க இருவருக்கும் மதிய வணக்கம் சொல்றேன்.
3: மதிய வணக்கம் அம்மா.
5: வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு
4: நிகழ்ச்சியில? ஆலயத்திலிருந்து ரெண்டு வருஷம் பாடி காமிக்கிறேன் சார்.
5: நிச்சயமா பாடுங்க.

அருமையாக பாடலாகவே பாடிட்டீங்க. பி சுசிலா பாடல் பாடியிருக்கிறாங்க. இதோ பாடல் இசைவன் கேட்டு இணைந்திருப்போம். 12:33.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பண்பலையில் தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து 2:15 கவிதை அரங்கம் கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள் நேயர்களே.
4: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
5: இன்று 9:30.
4: அத்தியாயம் 2.
6: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம 2 குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
5: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
4: சுறாக்களிடம் சிக்கிய MIB குழுவினர்.
7: அப்ப நம்ம MIB ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
5: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று 9:30.
4: சக்ரவியூகம்.
8: நேரம் 12:18. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். சிநேகிதியே,
9: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
8: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க

0: வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரம் அளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி

0: ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின் போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000 தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்ப்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும் காலை 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.
2: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் வசதங்கானங்கள். இசைக்கு வயது இல்லை, இனிமைக்கு எல்லையே இல்லை. காலத்தை கடந்து இன்று வரை நம் இதயங்களில் ஒலித்து கொண்டிருக்கும் பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களுடன் வருகிறது வசந்தகானங்கள்.

உங்கள் மனம் கவரும் பாடல்களாக வளம் வருகிறது வசந்த காணங்கள். கே வி மகாதேவன் இசையில் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் பாடல் வரிகளில்

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
1: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: மென்மையான மெட்டுக்களால் இதையும் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 1:15.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
2: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ கரண்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி, இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கல்பம் ஆகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு

பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்மு. ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்கறது நிறைய கேசஸ் வந்து என்னன்னா 15-16 நானும் அன்னைக்கு போகிற ஒரு ஹாஸ்பிட்டலில் 14 கர்ப்பமாகவே வந்திருக்கு, அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தினோம்னா, நம்ம 20 முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 கழிச்சு தான் 2 இடைவெளி வந்து ஒரு 3, குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 3 சொல்கிறோம். அந்த 3 இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசில் கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம், ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 ஒரு ஊசி வந்து 3 வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பிப்ரவரி மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 500 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டி தான் முதல்ல கண்டுபிடிச்சு, அதுதான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணியெல்லாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு, மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. பெண்கள் அனுமதிச்சா தானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாக முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல, நம்ம வருத்தப்படுது. கரண்டாக இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் பிரெக்னன்சி, அதுவும் அன்வெட் பிரெக்னன்சி, இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால் கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள், அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது சுய பராமரிப்பு பெட்டகம். இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அந்த சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் 3 சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நியூரோத்தி இருக்கும் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு ஈசி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். ப்ரொடெக்டட் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் 3 அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டட் பிரெக்னன்சி, அதுக்கு பேர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு, லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதில் மெயினாக தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பணிஞ்சது, சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 18 அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 தான் சட்ட ரீதியாக திருமண வயது. எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்னபோது 20 வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கற்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற நான் ஹார்மோனல் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு 2 குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துகிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10th ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது, பாஸ் பர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்கள், திருப்பி
திருப்பி அப்படியே ரிவர்ஸ்ல போயிரு.

0: இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்றாங்க ஒரு சில இடங்கள்ல. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்வையோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz மென்மையான பாடல்களாக வளம் வருகிறது வசந்தகானங்கள். BS ரங்கா அவர்களின் இயக்கத்தில் நிச்சயதாம்பூலம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம். வசந்த காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அன்பேவா திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணைந்திருக்கிறோம். வசந்த காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அன்பேவா திரைப்படத்தில் இருந்து

எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். எந்த புலவனும்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தன்னசாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
0: 20 வருடங்களை கடந்த பாரம்பரிய மிக்க சுவையுடன் ஜெயம் பேக்கரிக்கும் டி கல்லுப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம்.
2: நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த இராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.

0: எண்ணத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான, நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனாகார் தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் வந்தனாகர் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர்.

0: தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
1: என்னோட பேர் வந்து எஸ்மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
2: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 1:55.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 2:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்கவிருப்பது கவிதை அரங்கம். இனிய மதிய வணக்கம் நேயர்களே. சொற்கள் பேசும்போது அது உரை, சொற்கள் உணர்வாக மலரும்போது அது கவிதை. காற்றை காண முடியாது, ஆனால் அதன் இதயத்தை உணர முடியும். அதேபோல் கவிதையை தொட முடியாது, ஆனால் அதன் ஒவ்வொரு வரியும் இதயத்தை தொட்டு செல்லும். ஒருவரி சிரிக்க வைக்கும், ஒருவரி சிந்திக்க வைக்கும், ஒருவரி கண்ணீரை வரவழைக்கும். அதுவே கவிதையின் மகிமை. அன்பு நேயர்களே, உணர்வுகளுக்கு உயிரூட்டும் வார்த்தைகளோடும் தமிழ் மனம் வீசும் கவிதைகளோடும் உங்கள் மனங்களை மென்மையாக வருட வந்திருக்கிறது கவிதை அரங்கம்.

வாருங்கள், சொற்கள் சொற்களின் சுகத்தையும் தமிழின் செழுமையையும் கவிதையின் இனிமையையும் ஒன்றாக ரசிப்போம். இதோ தொடங்குகிறது கவிதை அரங்கம். காடு என்பது மரங்களின் கூட்டம் அல்ல. பூமி தன் மூச்சை ஒழித்து வைத்திருக்கும் ஆலயம். அதன் மடியில் விழும் அருவி சொல்கிறது, மௌனத்திற்கும் இசையுண்டு, இயற்கை மட்டுமே அதை பாடுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் கவிதை அரங்கம். அடுத்த கவிதையாக இயற்கைக்கு சமர்ப்பிக்கிறோம். நிலவு இரவின் நெற்றியில் அமைதியாய் பூத்த வெண்பு, வானம் அதன் கனவுகளை நட்சத்திரங்களால் எழுதும் வெற்றுத்தாள், காற்று மரங்களின் காதோரம் சொல்லாமல் சொல்வது ஒரு ரகசியம், மலை பூமியின் இதயத்தில் விழும் இறைவனின் மென்மையான கையெழுத்து, இயற்கை தினமும் ஒரு புதிய கவிதையை எழுதி கொண்டே இருக்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில் மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
3: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகல புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி, ஸ்ரீ பெத்தனசாமி, ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
4: கேட்க தவறாதீர்கள், நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதை அரங்கம். நிகழ்ச்சியின் அடுத்த கவிதையாக கவிதையை சிறப்பித்து இதோ, அளந்து பேசினால் அது வசனம், அழகோடு பேசினால் அது கவிதை. மனித மனதின் ஆழமான உணர்வுகளுக்கு உருவம் கொடுக்கும் ஒரு உன்னத கலைதான் கவிதை. வார்த்தையின் சேர்க்கையால் மட்டும் கவிதை உருவாவதில்லை, அது நம் ஆன்மாவின் ஓசையிலிருந்து பிறக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
4: இன்று இரவு 9:30
5: நிமிடங்கள் 9:30
3: சக்கரவியூகம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கவிதைகளால் சூழப்பட்ட கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில். அடுத்த கவிதையாக, ஆசை என்பது கையில் அடங்கும் பொருள் அல்ல, இதயம் அமைதியாக சுமந்து செல்லும் இனிய தூரம், அதை அடைந்தால் ஒரு மகிழ்ச்சி, அடையாவிட்டால் ஒரு கவிதை. சில கனவுகள் நனவாக அல்ல, நினைவாகவே அழகாகின்றன.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கவிதை அரங்கம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
0: அக்காஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவிதை அரங்கம். அடுத்த கவிதை தாய்க்காக, பெற்ற அம்மாக்காக. தாய்க்கு மகன் தாலாட்டு. தாலாட்டு என்பது தூக்கத்தின் பாடல் அல்ல, தாயின் தியாகத்திற்கு பிள்ளை செலுத்தும் நன்றியின் ராகம். கண்மூடி அம்மா உறங்கும் அந்த நொடியில்தான் புரிகிறது, அன்பு என்பது வாங்கிய பாசமல்ல, திருப்பி கொடுக்கும் உயிர்.

மலர்கள் உதிர்ந்தாலும் மனம் நினைப்பதை போல நல்ல கவிதைகள் முடிந்தாலும் அதன் உணர்வுகள் மனதில் நிலைத்திருக்கும். அந்த இனிய உணர்வுகளோடு இன்றைய கவிதை அரங்கத்தை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் கூறி விடைபெறுவது நான், தீபக்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

2:55 வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சென்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலப்பந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், மருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், கொடலூர் பஜார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, குறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப்,

0: நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 13 முதல் 16 வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. 17 அன்று லேசானது முதல் மிதமான மழை எங்கும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமான மழை.
1: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்திகள்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நூலகங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 3:02. 2 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் உங்கள் மனதை மயக்கும் மெல்ல வரும் பாட்டு.

உள்ளதே அதுவா, தள்ளி உள்ளதே அதுவா, சங்கு கழுத்த

0: மனதை வருடும் மெலோடிகள், நினைவுகளை மெதுவாக தட்டி எழுப்பும் இசைகள்.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

நேரம் 3:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் மென்மையான இசை மனதிற்கு மருந்து, அந்த இனிய உணர்வை தொடரச் செய்யும் அடுத்த பாடல்.

0: இன்று இரவு மணி 9:30
1: அத்தியாயம் 2.
2: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
0: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
0: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30.
1: சக்ரவியூகம்.

0: கேட்க கேட்க இனிக்கும் மெல்லிசையுடன் உங்கள் மனம் இணைந்திருக்கட்டும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: இன்று இரவு மணி 9:30
1: அத்தியாயம் 2.
3: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
2: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
4: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30.
1: சக்ரவியூகம்.

நேரம் 3:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் உங்கள் மனதை மயக்கும் மெல்லவரும் பாட்டு.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: சிறு புன்னகையையும் இனிய நினைவுகளையும் தரும் பாடல்.

0: கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகல புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி ஐயனார் சாமி ஸ்ரீ பெத்தன்ன சாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திரு

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ. வசந்த் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: உங்கள் மனதின் துடிப்போடு இணையும் அடுத்த மெல்லிசை.
1: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே

நேரம் 3:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இணைந்திருக்கிறோம். மெல்லவரும் பாட்டில்

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருஜயா எசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: நேரம் 4:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். அதிரடியா சூப்பர் டூப்பராக நாம் இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம்னா எதிரும் புதிரும். நீங்களும் எங்களோட இந்த கேமில் பங்கு பெறணும்னா ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள். 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட வந்து விளையாடலாம். அதோட விதிமுறை என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
1: ஆமாம், எதிரும் புதிரும் விளையாட போகிறோம்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. எதிரும் புதிரும் வந்து உங்களோட விளையாட காத்துட்ருக்கேன். நாங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லலாம். எப்பயும் எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க என்ன பண்ணுவோம்னாக்க, ஒரு திரைப்படத்தோட பேர் சொல்லுவோம், அதுக்கு ஆப்போசிட் அதாவது எதிராக நீங்கள் ஒரு பட பேர் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வட்டம் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பாடலோட முதல் வரி உங்களுக்கு ப்ளே பண்ணுவாங்க. ஒரு இசைக்கீற்று ஒலிக்கும், அந்த இசைக்கீற்றை கேட்டு அதுக்கு எதிராக ஒரு பாடல் வரி நீங்கள் பாடிக்காட்டணும் அப்படின்னு இந்த வட்டம் என்னென்னா கொஞ்சம்
0: வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம்.
1: இப்போது உங்களோட விளையாட காத்துட்ருக்கேன். நாங்கள் யாருன்னு சொல்லிடுறோம்.
0: அகிலாண்டேஸ்வரி,
2: தீபக்,
1: லாவண்யா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் நேயர்களை. ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து சந்திக்கலாம் நேயர்களை.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆட்டக்களம். இன்னைக்கு நம்ம ஆட்டக்களத்தில் என்ன விளையாட போறோம்?
1: ஆட்டக்களத்தில் என்ன விளையாட போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி தீபக் பேசல,
8: அப்படியே திருப்பி சொல்றேன்.
0: அதுதாங்க, எதிரும் புதிரும் தான் நம்ம விளையாட போறோம். இப்ப தீபக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க, என்ன விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தீபக்.
7: ஆமா, இப்ப நாங்க ஒரு பாடல் வரியை கொடுக்க போறோம், நீங்க அதுக்கு எதிரா ஒரு பாடல் வரி கொடுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு, நீ கவிதைகளா அப்படின்னு நாங்க பாட்டு சொன்னா நீங்க நான் பிழை அப்படின்றத மாத்தி சொல்லணும். அப்படிதாங்க சொல்லுவேன், எல்லா நேருக்கும் புரியணும் கண்டிப்பா. ஸோ அதனால எல்லா நேரம் உற்சாகத்தோட களத்துல வாங்க, பங்கெடுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04-52 என்ற மதுரை முன்னிணைப்போடு, 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கெடுக்கலாம்.
1: இப்போது இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
0: வணக்கம்.
9: வணக்கம், மதுரையிலேருந்து பாக்கியா பேசுகிறேன்.
0: அம்மா, ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன களம்ன்றது தெரியுமா? உங்களுக்குரிய இசைக்கீற்றை கொடுத்துடலாமாம்மா?
9: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்குரிய இசைக்கீற்று இதோ.

0: நாங்க கேக்குறோம். இது என்னது பாட்டு? ஏதோ
1: எங்கே அந்த வெண்ணிலானா அதே நிலாலே. நிலா காப்போசிட்ல என்னமா எதிர் என்னமா அதுல மாதிரி ஒரு பாட்டு பாடு.
0: எங்கே அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பாடணும்னா அங்கே அப்படின்னு தொடங்குற மாதிரி ஒரு பாடல்ல.
1: நிலா காப்போசிட்ல கூட பாடலாம்ல லாவண்யா.
0: இல்ல எளிதா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கல அங்கே அப்படின்னு கூட ஆரம்பிக்கும்.
2: அப்பத்தாலே அதுதான்
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாராட்டுக்கள். அடுத்து நம்மோட கிளம்பான காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேக்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு பாடல் பாடுறேன், கண்டுபிடிக்கணும் சரிங்களா? மழை பெய்யும் போது நனையாத யோகம். ஏங்க அடுத்ததா
3: இது என்ன மாயம்?
0: நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க தொடர்ந்து அப்படியே போடுவீங்களா?
1: மலைக்கு வந்து
2: தெய்வமே தெய்வமே
0: விடை நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி கதறாங்க. யார் இணைப்பில் இருக்காங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் எவனேஸ்வரத்துல சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: நிலையத்துல அனைவரும் நலமா? ஆட்டக்கிழமைல என்ன நிகழ்ச்சி களத்துல இருக்குன்றது தெரியுமா?
0: வருவாங்களா இணைப்புல? இருப்பாங்க, பதில் சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கான இசை கேட்டு கேட்டலாம்.

0: அருமை அருமை அருமை அம்மா, நீங்க வெற்றியாளர்
1: அப்படியே குளிங்க குளிங்க சிரிக்கிற
0: அளவுக்கு பாட்டு பாடிட்டாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 நீங்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம்.
0: ஆட்டக்கலம்னு இன்னைக்கு என்ன கலம்னா, எதிரும் புதிரும் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: தொடர்ந்து அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம் அம்மா, சத்தமா பேசுங்க.
1: இல்ல, நான் சொன்ன வணக்கம் எனக்கு கேட்டுச்சு,
3: நேயர்களுக்கும் கேட்கணும்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பேசும்போது வானொலியை கேட்காதீங்க, வானொலியை கேட்டீங்கன்னா நீங்க எங்களோட பேச முடியாது. வணக்கமா?
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: மதுரை மதுரை பண்பலைக்கும் ராமேஸ்வர பண்பலைக்கும் அகிலாண்டேஸ்வரி தீபக்கு லாவண்யா மூவருக்கும் உற்சாகமான மாலை நேரம் வணக்கங்கள்.
1: எப்படின்னா 10 நிமிஷமா கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இணைப்பு புடிச்சு வந்து பேரையும் மனப்பாடமா சொல்லியிருக்காங்க.
4: விருதுநகர் மாவட்டத்தில இருந்து உங்க எதிர்பாட்டுக்கு புதிர் பாட்டு நான் பாட வந்திருக்கேன். எதிரும் புதிருமா ஒரு பாட்டை போடுங்க.
3: இதோ போட்டுருவோம். உங்களுக்கான பாடல் இதோ
4: போடுங்க தீபக்.

0: தேடி.
1: ஏன் கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கான பாடல் என்னன்னு?
2: நகருது நகரு, அதான் முதல் வார்த்தை. அந்த பாட்டை திரும்ப போடுங்க.
3: இது உங்களுக்குரிய பாடல். உங்களுக்கான வார்த்தை குளிர் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அந்த பாடல்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு ஆட்டம் போட்டு மல்லு கட்டோமே.
2: ஆட்டம் போட்டு
3: அருமையா பாடினாங்களே, அதுவே அழகுதான்.
2: அழகா பாடி ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணைப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம்.
0: வருக வணக்கம்.
2: அவங்களுக்கு கேட்க முன்னாடி சொன்ன பாடல், அப்ப பாடின மழை பெய்யும்க்கு இந்த பாடல் கூட பொருத்தமா இருக்கும். வெயிலோடு விளையாடி அப்படின்னு அருமையாக பாடி போனாங்க.
0: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: அஞ்சிருக்கும் பந்திருக்கும் தீபக்கு அகண்டேஸ்வரி லாவண்யாவா?
3: ஆமா
2: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறாங்களா? அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் மழை பாட்டா
3: அப்படியாவது மழை பெய்யும்
4: நினைக்கிறோம். கோடை மழையே, இந்த பாட்டு போலாம், இந்த பாட்டு போலாமா?
2: மழை
0: ஐயா, மழைன்றதுக்கு எதிரா நம்ம என்ன பாட்டு போல பாடுவோம் அப்படின்றத நீங்க பாடணும். மழைக்கு எதிர் என்னதுங்கய்யா?
4: வெயில் பாட்டு.
0: ஆ, வெயில் பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க.
2: இப்போ 4:15 நிமிடம் 26 நொடிகள்ல ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: என்ன
3: மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
4: எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டக்கலம்.
1: இன்னைக்கு ஆட்டக்களம்ல நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்னா, எதிரும் புதிரும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்களும் வந்து எங்களோட விளையாடணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 25:30 அறிமுக நேயர்களும், 25:30 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு வரலாம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வந்திருக்காங்கன்றத பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை சிவபாலமுருகன்.
3: சொல்லுங்க சிவபாலன், பாட்டு கேட்டலாமா?
2: கேளுங்க.
1: உங்களுக்கு ஒரு இசை கேற்று இதோ.
4: The person you are speaking with.
3: இன்ன போ உறவே என்னவனே, அவரே போயிட்டாரு போல இருக்கு இணைப்புல இருந்து.
1: சரி, விடுபட்டுட்டாங்க.
3: புரிஞ்சுக்கிட்டீங்கயா? இதுக்கான பாடலை, எதிர்பாடல் நீங்க பாடணும். இணைப்புல இருந்து போக கூடாது. அடுத்ததாக நம்ம உடைய பேச
5: விடுவாங்க.
1: சரி சரி, இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்றதை பேசலாம். வருக, வணக்கம்.
6: வருக, வணக்கம்.
3: நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இங்கே பேச மாட்டேங்கிறாங்க. கைபேசி ஏதாப்பா
1: அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பாட்டு இவங்க சொல்ல போகிறாங்க, ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க.
6: அடுத்த நேயருக்கு வழி விடுறாங்க போல. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கலாம்.
3: எண்கள் என்ன அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். ஏன்னா புதுசாக கேட்கக்கூடிய நேயர்கள் நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க.
6: அட்டக்கலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-52 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு 25:30 அறிமுக நேயர்களும், 25:30 அனைத்து நேயர்களும் பங்கெடுக்கலாம்.
1: இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கும் போதே இணைப்பில் வராங்க. யாரு, எங்க இருந்து அப்படின்றத பேசலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்வது யார்,
6: எங்க இருந்து?
7: மூவருக்கும் வணக்கம் சொல்றது மதுரை காதல் வந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்தில் அனைவரும் நலமாமா. உங்களுக்கு இசை கேட்டு கொடுத்துடலாமா?
7: தெரிஞ்ச பார்த்தா போனுங்க.

0: தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்ச பட்டதான் வந்து நிகழ்ச்சியில நாங்க வந்து ஒளிபரப்ப செய்வோமா. இசை கேட்டு உங்களுக்காக இது இதுக்குரிய எதிர்பார்ட்
1: என்னதுமா?
0: போ உறவேக்கு என்னதுமா? போக்கு என்ன எதிரு?
2: போறது போயிட வேண்டியதான். ஒரே
0: எது இருக்கு
2: நன்றிமா. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுலாம் என தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியா, அப்பதான் விளையாட்டின் விதிமுறைகள் உங்களுக்கு புரியும்.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே
2: இரவு நேயர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் போ உறவே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பாடல் தீபக்
3: இப்பவே க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ண சொல்றீங்க.
2: பரவாயில்ல, நம்ம அடுத்த கேள்வி கேட்டுக்கலாம்.
0: போக்கு வந்து
3: வா வா எந்த ஏதாவது வா வாயோ
0: வா நிலவ புடிச்சு தரவா வெள்ளி பொம்மை ஆக்கி தரவா.
4: இந்த பங்கையும் அதே குரல்.
0: ஆஹா நன்றி, இந்த பாட்டு கரெக்டா இருக்குமா?
2: ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் இணைந்திருப்பது என்ன நிகழ்ச்சி?
5: ஆட்டக்களம் தான். ஆட்டக்களம்
6: ஆரம்பிச்சுட்டாங்க.
4: ஆமா, கண்டிப்பா
7: ஆரம்பிச்சு பாதி தூரம் வரையும் வந்துட்டோம். இன்னும் மீதி தூரம் மட்டும்தான் இருக்கு. எதிரும் புதிரும் விளையாண்டு இருக்கோம். அழைக்க வேண்டிய எண்கள்
5: 25-30-170 அறிமுக நேயர்களும்,
4: 25-30-171 அனைத்து நேயர்களும்,
7: 04-52 என்ற மதுரையின் முன் இணைப்போடு வரலாம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
8: ஹலோ, வணக்கம் மேடம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
5: நிலையத்தில் அனைவரும் நலம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்களத்துல இருந்து திவ்யா பேசுறேன்.
5: சரிம்மா, உங்களுக்கு ஒரு இசை கேட்டு கொடுத்துடலாமா?
8: கேட்கலாம்.
5: உங்களுக்கு ஒரு இசை கேட்டு இது.
9: அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா.
5: இசை கேட்டு கேட்டீங்களாமா?
8: கேட்டேன்.
5: அதுக்குரிய எதிர்பார்ப்பு என்னது?
8: அம்மானா மகள் வருமா அப்பால பாடணுமா?
5: ஏதாவது ஒரு இதுல பாடுங்க.
7: மகள் வரும், அப்பாதான் வரும.
5: அப்பாதான் வரும், இங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்பாலே ஒரு பாட்டு பாடிருங்க.
8: அன்புள்ள அப்பா பாடலாமா?
5: அப்படியே பாடுங்க.
8: அன்புள்ள

0: அருமை அருமையம்மா, அருமை அருமை, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த
1: அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா யாரு காத்துட்டு இருக்கா இணைப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாரு இங்க பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: சிவா பாலமுருகன்.
0: ஐயா, உங்களுக்குரிய இசை கேட்டு கொடுத்துடலாமா?
1: எங்க இருந்து பேசுறீங்க சிவா பாலமுருகன்?
3: மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறையில இருந்து பேசுறீங்க. உங்களுக்கான இசை கேட்டு
0: சொல்லி அடிப்பேனடி அடிச்சனடி அடிதனடி
3: சொல்லாமலே யார் பார்க்கது நெஞ்சோடுதான் யார் கேட்டது.
0: அருமை அருமை அருமை ஐயா, நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இணைப்பில் இணைய

0: அடுத்த நேயர் வருக வணக்கம், வருக வணக்கம்.
1: 0452 என்ற மதுரையின் முன் இணைப்பை தொட்டு
0: 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 மற்ற அனைத்து நேயர்களும்
2: பங்கெடுக்கலாம். வருக வணக்கம்.
3: மூன்று பேருக்கும் வணக்கம்.
0: சொல்வது யார், எங்கிருந்து?
3: மதுரையில தான் நான் சப்தி பேசுறேன்.
2: திருப்பி சொல்லுங்க.
3: மதுரையில இருந்து சப்தி பேசுறேன்.
0: சரிங்க சரி, உங்களுக்குரிய இசை கேட்ட கொடுத்துடலாம்.
3: போடுங்கம்மா,
0: உங்களுக்குரிய இசை.

0: மதுரையில தான் நான் சப்ஜி பேசுறேன்.
1: திருப்பி சொல்லுங்க.
0: மதுரையிலிருந்து சப்ஜி சப்ஜி பேசுறேன்.
2: சரிங்க சரி, உங்களுக்கு ஒரு இசை கிட்ட கொடுத்துடலாமாங்கய்யா?
0: ஆ போடுங்கம்மா.
2: உங்களுக்கு ஒரு இசை கிட்ட இது
3: இது எப்போது
0: வருவது யாரோ அது வசந்தத்தின் பேரோ.
4: இதோ இதோட ஆரம்பிக்கல அங்கேன்னு எப்படி வரும்? இங்கேனா
2: ஆரம்பிச்சாதான் அங்கேன்னு வரும். இதோன்னு ஆரம்பிச்சா அப்புறம் எது வருங்கய்யா?
0: இன்னொரு தடவை போடுங்க மேடம்.
2: இது உங்களுக்கு உரிய இசை கீற்று.
3: இது எப்போது
1: கேட்டீங்களையா?
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க வரீங்க?
2: ஐயா உங்களுக்கு ஒரு இசை கீற்று கொடுத்துடலாமா? இது உங்களுக்கு ஒரு இசை கீற்று.
5: சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு.
4: அப்பதான் வெற்றி பெற இப்பவே வாழ்த்து சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு இணைப்பில் இணையலாம். ஒரு பாடலுக்கு பின்பு

சொன்னபடி சொன்னபடி நடந்து காட்டுவோம், மத்தபடி தவறு

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தன்ன சாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
0: 20 வருடங்களை கடந்த பாரம்பரிய மிக்க சுவையுடன் ஜெயம் பேக்கரி ஹோம் டி கல்லுப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: இன்று 9:30
1: அத்தியாயம் 2.
3: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம 2 குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
2: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
4: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
5: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று 9:30
1: சக்ரவியூகம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன களத்தில் ஆட்டக்களத்தில் இணைஞ்சிருக்கோம்னா, எதிரும் புதிரும் அழைக்க வேண்டிய எண்கள்
6: 04-52 என்ற மதுரை முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-170 அனைத்து நேயர்களும் பங்கெடுக்கலாம்.
1: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்வது யார்? எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
7: மதுரை காமராசபுரத்திலிருந்து மீசிரி பேசுறேன் மேடம்.
1: அம்மா, உங்களுக்குரிய இசை கேட்டு கொடுத்துடலாமா?
7: இப்போ போட்ட பாட்டு பாடலாமா?
8: அப்படி இல்லை, உங்களுக்கான இசை கேட்டு காத்துட்டே இருக்கு, நீங்க அதை கேட்டு பாடுங்க.
6: பாடல் கேட்டீங்களாமா?
7: ஆமா, இந்த தூக்கத்துக்கு வேற மாதிரி பாடுமா?
6: விழிப்பு அந்த மாதிரி ஏதாவது?
7: எப்படி
6: விழிப்பு? விழிப்பு விழிப்பு.
8: ஒரு பாட்டு இவர் பாடுவாங்க, அதை நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி பாடிட்டீங்கன்னா வெற்றி அளந்து
1: இவரே வந்து எடுத்து கொடுக்கிறார் நம்ம நேயர்களுக்கு. அப்படிதான் வந்து நேயர்களுக்கலாம்.
6: ஏன், நானே அங்கிருந்து போன் பண்ணி
1: சொல்லிடுறேன்.
7: பாடணுமா?
8: நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த பாட்டுக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
6: நான் சொல்றேன், நான் சொல்றேன். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தால் முன்னே முன்னே.
8: அவருமே கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்னா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு கரெக்டா கேப்சர்
1: பண்ணுறே. விழி மூடின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இணைப்பில்
6: மறந்துட்டேன்.
9: இதுவும் சரியில்லை. அவரும் வந்து விழி மூடி யோசித்தால் தான் பாட்டு பாடுறாரு.
8: தொடர்ந்து அவரையும் நிகழ்ச்சி

0: கேட்க சொல்லிட்டு கடைசி அவருக்கான விடை கேள்வி காத்துட்டே இருக்குன்னு சொல்லி இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேயர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: மதுரை சொல்லூர்ந்து குமரம் பேசுறேன்.
1: உங்களுக்குரிய இசை கேட்டு கொடுத்துடலாமாங்கய்யா?
3: இதோ உங்களுக்கான பாடல்.
4: விழுவதும் எழுவதும் தானடா வாழ்க்கையே.
1: ஐயா கேட்டீங்களா?
2: விழுவதா?
1: இதோ உங்களுக்கு இசை கேட்டு.
4: விழுவதும் எழுவதும் தானடா வாழ்க்கையே.
2: வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். கரெக்டா?
0: மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த பாடலுக்கான பதில் பாடல் என்னன்றத நிறைவா நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வருக. வணக்கம்.
0: ரொம்ப அருமையாவே முயற்சி பண்றாங்க நேயர்கள் எல்லாருமே.
5: வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் டி சுப்ளாவரம் ஆதிமலை அடிவார ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் ஐயா உங்களுக்கான இசை கேட்டு கேட்டலாமா?
5: போடுங்கம்மா.

0: உங்களுக்காகவே ஸ்பெஷலா கொடுத்த மாதிரி இருக்குது.
1: பாட்டு சூப்பரா இருக்கு,
2: சூப்பரா இருக்கு. இப்ப பாடிடுவோம், நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அப்படி நேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாடுறதுக்காக.
0: நீங்க தமிழ்ல கூட பாடலாம்.
1: சீனிவாசன் பாட்டு, லோகநாதன் பாட்டு, சவுந்தரராஜன் பாட்டு தான் பாடி புடுவேன். இத ரசிக்கவே முடியும் என்னால.
3: நீங்க பதில மட்டும் சொல்லுங்க, பதில் பாட்டா இருக்கணும், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும்.
1: நன்றி.
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: தொடர்ந்து மூன்று நேயர்கள் சந்திச்சோம். மூன்று நேயர்களுமே என்னென்னா முயற்சி நல்லாவே பண்ணலாம். ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா நேயர்களை சந்திக்கலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
6: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
5: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: காற்றலைகளோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரடியான ஆட்டக்களம்.
2: இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில எதிரும் புதிரும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில அழைக்க வேண்டிய எண்கள்
3: 04-52 என்ற மதுரை முன்னிணைப்போடு, 25-30-170 அறிமுக நேயர்களும், 25-30-171 அனைத்து நேயர்களும் பங்கெடுக்கலாம்.
2: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: இப்ப
2: எப்படி பாடுறாங்க பாருங்க நம்ம நேயர்.
3: தொண்டைக்குள்ள
2: வரை வருது, ஆனா வாயிலதான் வர மாட்டேங்குது.
7: நான் வேணா பாடி கட்டட்டுமா?
2: இப்ப நம்ம நேயர் பாடிடுவாங்க, பாடிருங்க ஐயா.
1: பாடிடுறேன். வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே,
0: வெள்ளி காசு எங்குமே
2: நம்ம
0: கையிலே.
2: வரக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
8: வணக்கம் மேம்.
3: வருக வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?

0: மதுரையில இருந்து கஸ்தூரி பேசுறேன்
1: சார்.
2: அம்மா உங்களுக்கு ஒரு இசை கேட்டு கூட தரலாமா? இது உங்களுக்கு ஒரு இசை கேட்டு
3: சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பார்த்து
2: கேட்டீங்களாமா? சொல்லி சொல்லி தான் வார்த்தை ஆரம்பிக்குது, அதற்கு எதிரான ஒரு பாடல் பாடுங்க.
4: இணைப்பில்
2: இருக்கீங்களாமா?
0: இவ்வளவு
2: நேரம் யோசிக்கிற யோசனையில இருக்காங்களோ ஒருவேளை.
1: அங்க என்ன மௌனம்?
2: இணைப்பில் முயற்சி பண்ணதுக்கு மிகவும் நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: தொடர்ந்து என்னன்னா சொல்லி அப்படின்றது சொல்லாமல் அப்படிங்கறத சாதாரண விஷயம், ஆனா என்ன பதட்டத்துல யாருமே சொல்ல மாட்டேங்குது.
2: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். ஐயா உங்களுக்கு ஒரு இசை கேட்டு கொடுத்துடலாமா? இது உங்களுக்கு உரியது. கேட்டீங்களா ஐயா, இதுக்குரிய எதிரான பாடல் என்ன? இதோ
6: தண்ணி
2: தொட்டி கண்ணு குட்டியா?
5: நல்லாவே முயற்சி பண்ணீங்க.
2: இதுக்குரிய இதுக்குரிய விடை இல்லை. நம்ம நிகழ்ச்சி முடிவில் அதுக்குரிய விடையை சொல்வோம். இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். மொத்த கடையில இருந்து புஷ்புலதா பேசுறேப்பா.
1: அந்தமா இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி போகுதுன்னு தெரியுதா?
7: உங்களுக்கான
5: நீங்க கேட்டுத்தான் ஆகணும் நாங்க பேசுறத. அடுத்ததாக எழுப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்,
1: வணக்கம்.
5: தொடர்ந்து
2: வணக்கம் வருக, வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறோம்?
0: பள்ளிவாரமும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
5: சொல்லுங்க, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
0: சொல்லாமல் தெரிய வேண்டும். இந்த சொல்றேன், இந்த படிக்கிறேன்
2: பாடுங்க.
0: வெல்கம் ஹீரோ கேபி மேரேஜ்
5: கிட்டத்தட்ட எண்டுக்கே வந்துட்டு இருக்கோம். 4:52:24 ஆயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பாடலுக்குமான பதிலையும் சொல்லிக்கிட்டே போயிடலாம். அவங்க பாடினது வெல்கம் ஹீரோ அப்படின்னு பாடுறாங்க. நம்ம சொன்னது வெல்கம் கேர்ள்ஸ்.
2: வெல்கம் கேர்ள்ஸ்னா
5: அதுக்கான பாடட்ட என்னன்னு சொல்லலாமா? ஹே குட் பாய் நண்பா.
2: இது எழுத்து படத்துல இருந்து நம்ம வந்து அந்த பாடல் இருக்கு, அதுதான் அதுக்குரிய சரியான விடை.
5: அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
8: ஐயா
1: தெளிவா சொல்லுங்க.
2: ஐயா உங்களுக்குரிய இசை கேட்டு கொடுத்துடலாமா? இது உங்களுக்குரியது. கேட்டீங்களா, இதுக்குரிய எதிரான பாடல் என்ன? குளிருக்கு எதிரானது
8: என்ன?
2: பாடிட்டாரு. அப்ப அடுத்து என்ன பாட்டு இருக்கு வெயிலுக்கு?
5: எல்லாரும் குளிர்னே வெயில
2: வெயில தான் நினைக்கிறாங்க.
5: இந்த சூடு அப்படின்னு ஒரு யோசிக்க மாட்டேங்கிறாங்க.

0: முயற்சி பண்றதுக்கு நன்றி.
1: இதுக்கான
2: பாடல் சொல்லிடலாமா?
3: நிச்சயமா.
2: சுடும் நிலவு சுடாது.
0: தம்பி திரைப்படத்திலிருந்து இந்த அற்புதமான பாடல் இருக்கின்றத நிகழ்ச்சியில சொல்லிக்கிறோம். இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தில் ஒரு பாடல் கேட்டுலாமா? பாடலை தொடர்ந்து சந்திக்கலாம் நேரிலே.

0: அருமையாக நடைபெற்றது ஆட்டக்களம். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு
1: பெறுகிறேன்.
0: நல்லவேந்தாங்க.
2: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி நாகராஜன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சுமையா.
3: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் அகிலாண்டேஸ்வரி
2: மற்றும் லாவண்யா.
0: தீபக்
2: அனைவருக்கும் நன்றி.
3: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத்தாம்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலை வரிசையில் மாலை மங்கும் பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடலை தரக்கூடிய நிகழ்ச்சியாக மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் முதலாவதாக கேட்கக்கூடிய பாடல் தேவா இசையில் எஸ் ஜானகி மற்றும் மனோ குரலில் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து. இது
1: துதுவளையலரச்சே

மனதிற்கு இனிமையான பாடலாய் கேட்டுக்கொண்டிருக்கோம் மாலை தென்றலில். அடுத்த பாடலாக காளிதாசனின் வரிகளில் கே எஸ் சித்ரா குரலில் என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: அகா லிம்டா தும்ஸ்கா அதும்ஸ்கா.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்காம். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
0: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்கக்கா.

0: நேரம் 5:15.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
2: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி. இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கல்பம் ஆகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்குது. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்குற நிறைய கேசஸ் வந்து என்னென்னா 15-16, நான் அன்றைக்கி போகிற ஒரு ஹாஸ்பிட்டலில் 14 வயசில் கர்ப்பமாகவே வந்திருக்கு, அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும். நம்ம 20 வயசுல முதல் குழந்தை, 23, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் சொல்றோம். அந்த 3 வருஷம் இடைவெளியில அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 வருஷத்தை தள்ளி போறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்கு. இப்போ புதுசா லேட்டஸ்டா போன பிப்ரவரியில சுட சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசில் கீழே நம்ம பொறுக்கிடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொறுத்திக்கிட்டோம்னா 3 வருஷம் வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம், ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 வருஷத்துக்கு, ஒரு ஊசி வந்து 3 வருஷத்துக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல வேசக்டமி தான் முதல்ல கண்டுபிடிச்சு, அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்ப திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு, மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரல, அவங்க அனுமதிக்கலை. பெண்கள் அனுமதிச்சாதானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாக முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல, நம்ம வருத்தப்பட்டு. கரண்ட்டாக இருக்கக்கூடிய பர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் பிரெக்னன்சி, அதுவும் அன்வெட் பிரெக்னன்சி, இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள்

0: அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது சுய பராமரிப்பு பெட்டகம். இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இருக்கு, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அந்த சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில கூட இருக்கு. இதுல மூணு சாதனம் வச்சிருக்கோம், ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடலாம். ஒன்னு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட், இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமா அவங்களே. அதே மாதிரி நிரோத் இருக்கும் ஆண்களுக்கானது, பெண்களுக்கு ஈசி பில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். ப்ரொடெக்டர் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் மூணு நாளைக்குள்ள, அதை 72 மணி நேரத்துக்குள்ள இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பத்தின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்ட் பிரெக்னன்சி, அதுக்கு பேர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்றதுக்கு, லீகலா வந்து கரு கலைப்பு பண்றதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதுல மெயினா தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எல்லாமே ஒன்னு ஒன்னு பின்னி பிணைஞ்சது சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தா தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது. எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்கு இந்த சமுதாயத்தில். அதனால இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தா இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கர்ப்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற நான் ஹார்மோனல் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும். இது இல்லாம இப்போ முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில நிறைய உயர்ந்துட்டு தான் வராங்க. நீங்க இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமா இருக்கு, பாஸ் பெர்சன்டேஜ். ஆனா கல்யாணம் பண்றது பாருங்க திருப்பி அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்றாங்க ஒரு சில இடங்கள்ல. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்ச்சியோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் மெல்லிய காற்றை போல மனதை வருடும் இனிய பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக கங்கையமரனின் வரிகளில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் குரலில் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: இன்று இரவு மணி 9:30
0: அத்தியாயம் 2.
2: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30.
0: சக்ரவியூகம்.

நேரம் மாலை 5:27. 2 நொடிகள். மஞ்சள் வெயிலின் நிறம் மங்கும் பொழுதில் இன்னிசையான பாடலாய் கேட்டுக்கிட்டு நின்றிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மாலை தென்றல். அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் பிறைசூடனின் வரிகளில் எஸ்பிவி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் உன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து இதோ.

ஒன்றாக கலக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் காமக்குடியின் வரிகளில் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இது காற்றலைகளில்.

0: திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகல புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி ஐயனார் சாமி ஸ்ரீ பெத்தன்னசாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில்.

நேயர்களே, இன்று இரவு 8:05 வலம் வரப்போகிறது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளே, நீங்களும் உங்களுடைய திறமையை நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தணும்னா 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற என்னோடு 0452 என்ற மதுரை முன்னணைப்போடு அழைக்கலாம். வந்து உங்களோட திறமையையும் வெளிப்படுத்தலாம். இனிய மாலை நேரத்தை இன்னும் மனம் கவரும் தருணமாக மாற்ற இது மாலை தென்றலில் அடுத்த பாடலாக பரணி இசையில், பா விஜய் வரிகளில், எஸ் ஜானகி மற்றும் உன்னிகிருஷ்ணனின் குரலில் பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திலிருந்து இதோ.

மனம் லேசாக, நினைவுகள் இனிமையாக. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் மாலை தென்றல். அடுத்த பாடலாக வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் முகவரி திரைப்படத்திலிருந்து இதோ.

0: Tony! Madurai! Panmalai!
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

மனதை தொட்ட பாடல்கள், மறக்க முடியாத மெட்டுக்கள், இனிமையான தருணங்களாய் மாலை தென்றலில், அலைபாயுது திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் குரலில், இது ஒரு பாடல்.

வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: சேவை செய்திகள் தொடர்வது. சேவை செய்திகள் விருதுநகர் மக்கள் தொடர்பு செய்தி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள தகவல். தமிழக அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற 18 முதல் 45 வரை இத்திட்டத்தின் மூலம் கடனுதவி பெற 18 முதல் 45 வயது வரை உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர் ஆகியோர்கள் 55 வயது வரையில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் 800,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்ச தொகையாக ₹15,00,000 வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக 3,75,000 மானியமாக பெற்று பயன்பெறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வங்கிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருவதால் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் www.msmeonline.tn.gov.in/UYEGP என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மையத்தினை நேரிலோ அல்லது 04562-25-2739 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள், சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள், விடுதிகளில் நடைபெறும் தவறுகள், அசம்பாவித சம்பவங்கள் மற்றும் குறைபாடுகள் குறித்த புகார்களுக்கு 9445-47710 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு

0: Spain today. In the final, the Indian trio went down 228-232 to Colombia. The silver medal opened India's account in the season-ending tournament, with the contingent aiming to add more medals later in the day. And with that, we end this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இறைவன் இறையருள் பெறுவோம். இறைவனை பிரார்த்தித்து

0: சௌம்ய நரசிம்ம வர பிரதானாம் ஏசு பிரபாத மணி சம்ப்ரபடந்தி தேஷாம் பிரம்மேஸ்வராத்ய சுலபம் சுலபம் பதம் ஸ்யாத் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.
1: அவளுடன் அன்பறிக்கை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கப் போகிறோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் நேரலை நிகழ்ச்சி. 8:30 பட்டாம்பூச்சிகள் மதுரை கோசாக்களம் CEOA பதின்ம பள்ளி மேல்நிலை பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. கதை கேட்க வாங்க, வழங்குகிறார் டி இருதயமீறி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 திரை இசை. 9:30 சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் பகுதி 9 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். 10:59 இரவு 12:00 முதல் காலை 4:45 வரை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியும் நிறமும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: இன்று இரவு மணி 9:30
1: அத்தியாயம் 2.
3: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
2: சீனாவின் மர்ம தீவுக்குள் புலனாய்வு குழு,
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
4: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொண்டது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30
1: சக்ரவியூகம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
3: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட அந்த தாய்

உடல் ஆரோக்கியம் மடல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2 to 3 years அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மடல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பார்த்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்கிறோம். அது ஒன்னு

0: மாவட்டம் தமிழகத்துல மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 114 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னு அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் ஒருவர் 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
1: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு நாள் முழுவதும் ஓடிய மனதிற்கு மாலை நேரம் ஒரு சிறிய ஓய்வை தருகிறது. அந்த ஓய்வை இன்னும் இனிமையாக்கும் துணை இசைதான். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய திரைப்பட பாடல்களோடு இந்த மாலை பொழுதை மகிழ்ச்சியாக மாற்ற வந்திருக்கிறது அந்திப்பூக்கள். முதல் பாடலாக தீனா திரைப்படத்திலிருந்து இதோ காட்டலையில் உங்களுக்காக.

நேரம் 6:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கல்லூரி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகல புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தனசாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
1: நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பிரெஞ்சு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலையில்

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:00. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: இன்று இரவு மணி 9:30
0: அத்தியாயம் 2.
2: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு
0: சுறாக்களிடம் சிக்க

0: ஏஜென்சியா எம்ஐபி குழுவினர்.
1: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30
3: சக்ரவியூகம்.
4: மலர்ந்த இந்த மாலைப்பொழுதை இனிமையாக்கிய பாடல்களோடு அந்திப்பூக்கள் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு இனிய மாலையில் இனிய பாடல்களுடன் சந்திப்போம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலர் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான KN அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனாளர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனடை செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியில் பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்றும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சி தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எலம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குனர் மாலதி தெரிவித்துள்ளார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 84362-817930 மற்றும் 849-155-23714 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 849-130-89165 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 5 லட்சம் கோடி ரூபாய் நிதி

0: ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று 1 இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை

எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: இன்று இரவு மணி 9:30
0: சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30
0: சக்ரவியூகம்.
4: இனி தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

பீட்டான ஹிட்டான சாங்கை நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்ல முதலாவதாக நம்ம கேட்க போகிற பாட்டு வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

பீட்டான ஹிட்டான சாங்கை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மாரி 2 திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: இன்று இரவு மணி 9:30
0: அத்தியாயம் 2.
2: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு,
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30.
0: சக்ரவியூகம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் ஒரு பாடலை கேட்டாலே நம்ம லிப்ஸ் எல்லாம் தானாக முணுமுணுக்குவான். ஒரு பாடலை கேட்டாலே நம்ம கால்கள்லாம் டான்ஸ் ஆடும். அப்படி இருக்க பாடல் வரிசையில் அடுத்து பீமா திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 7:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் இல் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்ல நிறைவான பாடலாக எவ்வளோ பாட்டு வந்தாலும் சில பாட்டு மட்டுமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது மாதிரி எனிமி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால

பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் அல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436281793 மற்றும் 8491551234 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான

மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை 9 மணிக்கு மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தன்ன சாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
2: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம்
3: 20 வருடங்களை கடந்த பாரம்பரிய மிக்க சுவையுடன் ஜெயம் பேக்கரி ஹோம் டி கல்லுப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகள் தங்கள் தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். குழந்தைகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 04 5 2 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 அனைத்து நேயர்களும் அழைத்து பேசலாம். இந்நிகழ்ச்சியில் முதலாக இணைந்துள்ள ஒரு குழந்தை செல்வத்தை யார் எங்கிருந்துன்னு கேட்போமா? வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க. Two hearts his would fill up with snow. My little heart must I think I did square.
0: Okay, wow, super. நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக காற்றலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் மழலை பேச்சும் அவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக திகழ்கிறது பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த குழந்தை செல்வம் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்ப்போமா? குழந்தை செல்வம், வாங்க சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? சரி, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸா, திருக்குறளா? சொல்லுங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க.
1: நான் எலியாக போறேன், எலியாகி நான் எல்லாத்தையும் திருடி சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு கனவு கண்டோன்னே அவங்க மூச்சு பதட்டி எந்திரிச்சாங்களாம். எந்திரிச்சோன்னே என்னடா இது, என் ஃப்ரெண்ட் சொன்னது மாதிரியே இது இருக்குன்னு சொன்னோடனே சரியா, அப்புறம் நம்ம சாமிகிட்ட போய் மந்திரிச்சுட்டு வரலான்னு சொல்லி போனாங்க. போனதுக்கப்புறம் அப்புறமேட்டு போ மந்திரிச்சுட்டு வந்தாங்களாம். அவ்வளவுதான்.
0: உங்களுக்காக கை தட்டி இருக்கோம். நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

0: கண்ணோட கண்ணு பார்த்த கதை சொல்ல நானும் காத்திருக்கேன் கண்ணி தேவ கதை போலதான்.
1: சாரி ஹூப்சூரத் பாத்தி பியார் கண்ணி வாழும் கிட்ட சமாஜ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தன்ன சாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில்

0: திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம்
2: 20 வருடங்களை கடந்த பாரம்பரிய மிக்க சுவையுடன் ஜெயம் பேக்கரி ஹோம், டி கல்லுப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில், பேரையூர் தாலுகா, மதுரை மாவட்டம்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
5: 1800-425-111.
4: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
5: 9498-34-5350.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பட்டாம்பூச்சிகள். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் தங்கள் தனித்துவமான திறமையை வெளிக்காட்டலாம். அடுத்த குழந்தை செல்வம் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்போமா? வருக வணக்கம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சத்தமா சொல்லுங்க, நேரில் கேட்க மாட்டேந்தே. நிகழ்ச்சியில் விடுபட்டுட்டாங்க.

0: முன்னாடி விட்டுட்டு அங்க என்ன ஆட்டிட்டு கிடக்க.
1: வீட்டை சுமக்கணும் காட்டுக்குள்ளையுமே கையில் சுமக்கணும் எம்பொழப்பு எம்பொழப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பட்டாம்பூச்சிகள். இன்று பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் மற்றும் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தீபக்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: இன்று இரவு மணி 9:30
1: அத்தியாயம் 2.
3: சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம்.
2: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு.
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
4: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு மணி 9:30
1: சக்ரவியூகம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
6: நாளை காலை 9 ஆலய தரிசனம்.
5: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகல புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி ஸ்ரீ பெத்தன்ன சாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
6: கேட்க தவறாதீர்கள் நிகழ்ச்சி நாளை காலை 9 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பட்டம் பூச்சிகள். வார வாரம் வரக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்ம குழந்தைகளுடைய தனித்திறமைகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வகையில இந்த வாரம் வரக்கூடிய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியானது இரண்டு பகுதியா வலம் வர காத்துட்டு இருக்கு. முதல் பகுதியில் கேட்கலாம் மதுரை கோசாக்குளம் சிஇஓஏ பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இரண்டாம் பகுதியில் இடம்பெறுகிறது கதை கேட்க வாங்க. மதுரை கோசாக்குளம் சிஇஓஏ பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சியில் காவ்யா ராஜதர்ஷினி நமக்காக ஒரு கதை சொல்ல போறாங்க, வாங்க கேட்கலாம்.
1: எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு முயன்றால் முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அது சிலருக்கு மருத்துவராகவோ அல்லது பொறியியல் வல்லுநராகவோ அறிவியல் விஞ்ஞானியாகவோ வேண்டும் என்பதாக இருக்கும். இன்னொருவருக்கு உலகம் சுற்ற வேண்டும் என்று இருக்கும். அதே போல ஒரு இளைஞனுக்கு இருந்தது வித்தியாசமான கனவு. உலகின் மிக உயர்ந்த மலையான இமாலயத்தை ஏற வேண்டும் என்ற கனவு ஒருவனுக்கு இருந்தது. அவன் அந்த கனவை மற்றவர்களிடம் சொன்னவுடன் மற்றவர்கள் பேசி சிரித்தார்கள். அப்படியா, உன்னால் முடியுமாம். எத்தனையோ பேர் அந்த மலைக்கு சென்று திரும்ப முடியாமல் போயிருக்கிறார்கள். உன்னால் சாத்தியமாகுமா என்று கேட்டார்கள். ஆனால் அந்த இளைஞன் சிரித்தபடி சொன்னான், முயன்றால் முடியும். அவன் பயிற்சியை தொடங்கினான். தினமும் ஓடினான். குளிரை சகித்துக் கொண்டான். மூச்சு பயிற்சி செய்தான். கால்கள் வலித்தாலும் உடல் சோர்ந்தாலும் மனது மட்டும் வலிமையாக இருந்தது. முதல் முறை முயன்ற போது பெரும் புயல் வந்தது. அதனால் நடுவழியில் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இரண்டாவது முறை முயன்ற போது பனி உருகி உருண்டு விழுந்தது. நண்பர்கள் பயந்து போனார்கள். மூன்றாவது முறை முயன்ற போது அவன் உடல் மிகவும் சோர்ந்து போனது. ஆனாலும் அந்த இளைஞன் தனது முயற்சியை கைவிடவில்லை. நம்பிக்கை இழக்காமல் எப்போதும் முயன்று கொண்டே முன்னேறி கொண்டே இருந்தான். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். இறுதியாக அவன் ஒரு நாள் மலையின் உச்சியில் நின்று கொண்டான். குளிர் காற்று அவனை வாட்டினாலும் அவன் இதயம் வெற்றியால் சூடாகியது. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது. நான் இந்த மலையை வென்றதில்லை, நான் என்னையே வென்றேன். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், நமக்கு எத்தனை சிரமங்கள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி கிடைக்கும். அது ஒரு தேர்வு மதிப்பெண்ணாகட்டும் அல்லது வாழ்க்கையில் பெரிய கனவு இலக்கு ஆகட்டும், முயன்றால் முடியாதது இல்லை. நாம் அனைவரும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொன்மொழி, வெற்றி என்பது ஒருபோதும் எங்களை விட்டு விடாது. ஆனால் நாம் தான் வெற்றியை நோக்கி முயற்சி செய்ய வேண்டும். திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப மனம் தளராமல் இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் தடையாக வரும் விதியையும் புறமுதுக்கிட்டு ஓட செய்வார்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணர்த்திருப்பவர் என தெரிவித்து எனது கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததா மாணவர்கள் காயத்ரி மற்றும் அபிரக்ஷயா ஒற்றுமை பத்தி நம்மிடையே உரையாட வந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பேச போகும் தலைப்பு ஒற்றுமையாக வாழும் பண்பை பற்றி கூறப்போகிறோம். ராதா, என் அன்பு தோழிக்கு வணக்கம். வெகு நாட்களுக்கு பின் நாம் இரண்டு பேரும் சந்திக்கிறோம்.
3: நல்லது. ஒற்றுமையாக வாழும் பண்பு சிறந்தது என்பதை அறிவியா மலர்?
2: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடல், அனைவருக்கும் தாழ்வே என்று பாரதியார் பாடியுள்ளார்.
3: மனிதனால் தனிந்து வாழ முடியாது. பலர் அன்று கூடிய அமைப்பே சமுதாயம். சமுதாயத்திற்கு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதையே ஊருடன் ஒத்துவாள் தனி மரம் தோப்பாகாது என்றெல்லாம் கூறியுள்ளார்.
2: மனிதனின் ஒற்றுமை கொலைய காரணமாக எதை சொல்லலாம் ராதா?
3: மனிதனின் ஒற்றுமை கொலையை சாதி சமய இவனறியே முக்கிய காரணமாகும். மனிதர்களிடையே உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், கல்வி கற்றிலுள்ள முரண்பாடு, தாழ்வு, மனப்பான்மை போன்றவர்களே முக்கிய காரணமாகும்.
2: சரி, ஒற்றுமையாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் ராதா?
3: சிறு வயது முதலே நாம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் வாக்கினை பின்பற்றினால் சாதி சமய சந்தைகள் வர வாய்ப்பே இல்லை.
2: முற்காலத்தில் எவ்வித வேறுபாடும் கருதாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று புறநானொற்று வரிகளை மனதில் நன்கு பதித்து வாழ்ந்தார். அனைவரிடமும் நண்பாய் பழகி விட்டு கொடுத்து பொறுமையுடன் நடந்தால் புதுமைகள் போக்கும். அதுவே சமுதாய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும்.
3: நன்றி மலர். நாம் இன்னும் இன்று போல் ஒற்றுமையாக இருப்போம்.
0: இனி நல்வாழ்விற்கு தேவையான நற்பண்புகள் குறித்து நமக்காக உரை வழங்க வராங்க மாணவி தாரணி.
4: அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் நல்வாழ்வு வாழவே விரும்புகிறோம். அத்தகைய நல்வாழ்வு வாழ நம்மிடையே சில நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். முதற்கண், நாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். உள்ளத்தில் அன்பு செழித்தால் இல்லத்தில் இன்பம் செழிக்கும்.

0: எந்த நிலையிலும் பிறருக்கு உதவி செய்யும் தன்மையே வேண்டும். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசையே. எனவே பிறர் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. பிறர் துன்பம் கண்டு இறக்கப்பட வேண்டும். செல்வம், கல்வி, பொருள்கள் பெருகிவிட்டதும் பணிவு வேண்டும். எவரிடத்திலும் இனிய முகத்தோடு இன்சொல் பேச வேண்டும். நேர்மையுடனும் நீதியுடனும் வாழ்ந்து வந்தால் நல்வாழ்வு வாழலாம். நல்வாழ்வு நம் வாழ்வு, அதனை அடைவோமாக. நன்றி.
1: அடுத்ததா நம்பிக்கையே உயர்வு. இது குறித்து நம்மிடையே பேச வருகிறார் மாணவி தனிஷ்கா.
2: அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையே உயர்வு. நம்பிக்கைதான் ஒருவனுடைய வாழ்க்கையின் ஏணிப்படிகளாகும். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அச்செயலை முடிப்பதற்கு நாம் நம் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு எழுந்தால் எல்லைகள் என்பதே கிடையாது. வெறுங்கை என்பது மூடத்தனம். உன் விரல்கள் பத்தும் மூலதனம். தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, நீ தொடுவானம்தான் உனது எல்லே என்று பாடியவர் கவிஞர் தாரா பாரதி. இச்செயலையும் நம்பிக்கை

0: வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அச்செயலை முடிப்பதற்கு நாம் நம் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு எழுந்தால் எல்லைகள் என்பதே கிடையாது. வேங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, நீ தொடுவானம் தான் உனது எல்லே என்று பாடியவர் கவிஞர் தாரா பாரதி. இச்செயலையும் நம்பிக்கை கொண்டு செய்தால் வெற்றி பெறலாம். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். செய்வதற்கு கடினமாக செயல் என்று எண்ணியிருத்தல் கூடாது. அதை செய்வதற்கான முயற்சியும் நம்பிக்கையும் கொண்டு செய்தால் பெருமை அடையலாம். அதனால் நம்பிக்கை கொள்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.
1: இனி வார்த்தையின் வலிமை, இது குறித்த ஒரு சிறுகதையை நமக்கு கூற வருகிறார் மாணவி தனஸ்ரீ.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று வார்த்தையின் வலிமை என்ற தலைப்பில் திருக்குறள் வழி சிறுகதை ஒன்றை கூறப்போகிறேன். குறள்: சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பொருள்: சிறுமைக்கு வழி வகுக்காத இனிய சொற்களை பேசி வந்தால் பிறப்பிலும் மறுபிறப்பிலும் இன்பமே எப்போதும் வந்து சேரும். மலையனூர் கிராமத்தில் கோவிந்தன் என்பவர் ஒரு கொடிய நோயால் அவதிப்பட்டார். படுக்கையில் இருந்தவரை பார்க்க ஆன்மீக குரு ஒருவர் வந்தார். உடலும் மனமும் சோர்ந்து போயிருந்த கோவிந்தனை கண்டதும் பிரார்த்தனை செய்துள்ளோம், கவலைப்பட வேண்டாம் என நம்பிக்கை ஊட்டினார் குரு. அப்போது அங்கிருந்த இளைஞன் ஒருவன் ஏளனமாக, என்ன உளறுகிறாய், வெறும் வார்த்தைகள் நோயை குணமாக்கி விடுமா, இப்படியெல்லாம் சொல்லி எல்லாரையும் ஏமாற்ற முயற்சிக்காதே என்று அலட்சியமாகவும் ஆணவமாகவும் சிரித்தான். இதை கேட்டு இங்கு இருப்பதிலேயே மிகவும் முட்டாள் மூடன் யார் என்றால் அது நீதான் என கோபத்துடன் கூறினார் குரு. இளைஞனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன, கடும் ஆத்திரம் அடைந்தான். என்னையா முட்டாள் என்கிறாய், உனது கீழ்த்தரமான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றான். நிதானமாக புன்னகைத்த குரு, முட்டாள் மூடன் என்பது எல்லாம் வெறும் சொற்கள் தானே, அவற்றால் எப்படி உனக்கு கோபம் ஏற்பட்டது? அந்த சொற்கள் உன்னை மாற்றியது போல நல்ல சொற்கள் நல்லவித மாற்றங்களை உண்டாக்கும் அல்லவா என்றான். அதை புரிந்து கொண்ட இளைஞன் வெட்கி தலை குனிந்தான். குருவின் பேச்சை கேட்டு திருந்தினான். இனி இன்சொல்லே பேசுவேன் என்று உறுதி பூண்டான். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் பத்தி நம்மிடையே எடுத்துரைக்க வராங்க மாணவர்கள் தீக்ஷனா ஸ்ரீ மற்றும் அஞ்சனா.
1: அனைவருக்கும் வணக்கம். அடிப்படை உரிமைகள். நம் நாடு இந்தியா நமக்கு உண்ண உணவு, வாழ இருப்பிடம், மரியாதையான வேலை, நல்ல வருமானம், நல்ல கல்வி போன்ற பல வாய்ப்புகளை தந்துள்ளது. நம்முள் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. அவை அனைத்தையும் கலைந்து இந்தியர் அனைவரும் ஒன்று என உணர்த்தவே இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. January 26, 1950 முதல் நடைமுறைக்கு வந்து இப்போது 75 ஆண்டுகள் சென்று விட்டன. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகள் என்னவென்று கூறப்பட்டுள்ளது. அவை என்னவென்று இந்த இனிய பொழுதில் உங்களுடன் பகிர ஆசைப்படுகிறேன். நம் அனைவருக்கும் 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. அவை: முதலாவது சமத்துவ உரிமை, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான கல்வி, சமமான வேலைவாய்ப்பு, தீண்டாமை ஒழித்தல். இரண்டாவது சுதந்திர உரிமை, அதாவது பேச்சு உரிமை, ஆயுதமின்றி கூட்டம் சேர்க்கும் உரிமை, தொழிற்சங்கம், கூட்டுறவு சங்கம் போன்றவைகளை நிர்வகிக்கும் உரிமை, தனிநபரின் தனிப்பட்ட சுதந்திர உரிமை. மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மனித கடத்தல், கட்டாய உழைப்பு, குழந்தை தொழிலாளர்கள் போன்ற குற்றங்களுக்கு எதிராக நம்மை பாதுகாத்து சுதந்திரமாக வாழும் உரிமை.
2: நான்காவது மத உரிமை. ஐந்தாவது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, சிறுபான்மையினரின் கலாச்சாரம், தொழில் மற்றும் எழுத்து வடிவங்களை பாதுகாக்கும் உரிமை. ஆறாவது அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை, அதாவது எப்போது ஒரு தனிநபரின் உரிமை மீறப்படுகிறதோ அப்போது அவர்கள் உரிமையை மீட்டெடுக்க உச்சநீதிமன்றத்தை அணுகலாம்.
1: பள்ளி மாணவராகிய நாம் நம் அழகான நேரங்களில் அலைபேசியில் சிலவிடுவதை குறைத்து நம்மை பற்றியும் நம் நாட்டை பற்றியும் தெரிந்து கொண்டு நம் வாழ்வின் தரநிலையை உயர்த்துவோம். சமூக அறிவியல் பாடத்தில் குடிமையில் என்ற பகுதி குடிமக்களாகிய நமக்காகவே உருவாக்கப்பட்டது. அதனை உணர்வு பூர்வமாக கற்று நாட்டில் சிறந்த குடிமக்களாக வாழ்வோம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.
0: இனி கடி ஜோக்ஸ் சொல்ல வராங்க மாணவர்கள் ஷபான் மற்றும் யோக சத்யா.
3: வணக்கம். ஒரி இன்னொரு கூட எப்படி பேசும்?
4: இமெயில் தான்.
3: எந்த கலர் சாப்பிட முடியும்?
4: ஆரஞ்சு தான்.
3: பால் குடிச்சிட்டு இருக்கும் போது நிலநடுக்கம் வந்துச்சாம், என்ன ஆகிருக்கும்?
4: மில்க் ஷேக் ஆகிருக்கும்.
3: ஒரு பணக்கார டாக்டர் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துதான் போவாராம். ஏன்?
4: ஏன்னா அவரு கால்நடை டாக்டராம்.
3: தினேஷ் கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து கிச்சு கிச்சு முட்டினாராம். ஏன்?
4: ஏன்னா அவன் அம்மா காய்கறிய அழுகாம பாக்க சொன்னாங்களாம்.
3: புயல் அடிக்கும் போது ஒருத்தன் அழுக்கு துணிய போட்டு நின்னானாம். ஏன்?
4: ஏன்னா புயல் தான் கரையை கடக்குதுல.
3: எந்த கடிகாரம் கரெக்டான டைம் காட்டும்?
4: எந்த கடிகாரமும் காட்டாதுப்பா, நாம தான் போய் பாக்கணும்.
3: நன்றி.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடையேழு வள்ளல்கள் குறித்து நம்மிடைய தகவல்களை எடுத்துரைக்க வராங்க மாணவர்கள் விஜயவள்ளி மற்றும் இந்துஜா.
5: வணக்கம். இன்று நாங்கள் கூறப்போகும் தலைப்பு தமிழுக்கு கொடை.

0: கொடுத்த வள்ளல்கள் பற்றிய செய்திகள்.
1: பேகன் ஆவியர்குடிக்கு தலைவன். பழனி மலையை சுற்றி ஆட்சி செய்தவன். மலைவளம் காண புறப்பட்ட அவன் குளிரால் நடுங்கிய மயிலுக்கு விலை உயர்ந்த போர்வையை அளித்தவன். வருந்தி வரும் புலவர்களை ஆதரித்து புகழ் கொடுத்து புகழ் பெற்றவன். மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் பேகன் தமிழுக்கும் தலைவணங்கினான்.
0: பாரி பரம்பு மலையை ஆண்ட குறுநில மன்னன். நாகமலை பாதையில் நடந்து வந்த போது படர வழி இல்லாமல் இருந்த முல்லை கொடிக்கு தன் தேரை தந்து படர விட்டான். இதனால் முல்லைக்கு தேர் தந்த பாரி என்ன பாராட்டு பெற்றான்?
1: காரி இவனது வாழ்வீச்சு பகைவர்களை வெட்டி வீழ்த்தும். போரில் வென்ற பொருள்களை வெள்ளை மயிர் பிடரி குதிரைகளையும் தன்னை நாடி வந்த தமிழ் புலவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தான் என நல்லூர் நத்தத்தினார் என்னும் புலவர் சிறுபான்மையற்று படை என்னும் நூலில் சிறப்பித்து பாடியுள்ளார்.
0: ஆய் அண்டிரன், பொதிய மலைப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் தன்னிடம் உள்ள நாகத்தின் உடையை இறைவனுக்கு கொடுத்ததால் திணித்தோல் ஆர்வ நன்மொழி ஆய் என புகழ் பெற்றான்.
1: அதியமான் வேல் வீச்சில் வல்லவன் அவ்வையார் என்ற புலவரை நண்பராக கொண்டவன். மலை வளம் காண சென்றிருந்த போது கிடைத்ததற்கு அரிதான நெல்லிக்கனியை புலவர் உண்டால் தமிழ் நீண்ட காலம் வாழும் என்ற நோக்கத்தில் அவ்வையாருக்கு கொடுத்து மகிழ்ந்தான்.
0: நல்லி நெடுங்கோட் மலை முகட்டை ஆட்சி செய்தவன். மலைவாழ் மக்களின் தலைவன். நாடி வந்த புலவர்களுக்கும் மக்கள்களுக்கும் வேண்டிய பொருட்களை கொடுத்தவன்.
1: ஓரி வல்வில் ஓரி என்னும் பெயரை கொண்டவன். சிறந்த வில் வீரன். கொல்லிமலை கவிஞர்களுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவன்.
0: இவர்களை தவிர குமணன் பெருஞ்சித்திரனார் என்னும் புலவருக்கு தன் தலையே கொடுத்த உதவ முன் வந்த வள்ளல். நன்றி.
2: பல்ஸ்வே நிகழ்ச்சியில் நிறைவாக வேண்டாம் செல்போன் மோகம், இது குறித்து மாணவி ஹாசினி அவர்கள் நம்மிடையே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். வேண்டாம் செல்போன் மோக. அப்பாவின் முதுகில் பூமுட்டை ஏறி அம்மாவின் மடியில் படுத்துறங்கி அண்ணன் தங்கைகளோடு ஓடி பெருத்தாடி பாட்டுமார்களோடு பல கதைகள் பேசி மகிழ்ந்த காலங்கள் எங்கே போனது? எழுதுகோல் ஏந்தும் பிள்ளைகளுக்கு கொடுங்கோல் செல்பேசி எதற்கு? நம் மண்ணின் பெருமை என்ன என்று தெரியுமா? சாதனையாளர்கள் பிறந்த மண் நம் அப்துல் கலாம் ஐயா கேம் விளையாடினாரா? இல்லையே, அவர் ஏவுகணையை உருவாக்கினார். நம் ராமானுஜம் ஐயா வாட்ஸ்அப் பார்த்தாரா? இல்லையே, அவர் கணிதத்தின் அதிசயத்தை உலகுக்கு கொடுத்தார். இவர்கள் அனைவரும் செல்போனுக்கு அடிமையாகி திரையை பார்த்து கொண்டிருந்தால் இன்று இந்த சாதனையாளர்கள் கிடைத்திருப்பார்களா? இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாளைய விஞ்ஞானிகளாகிய நாம் புத்தகத்தை பார்க்காமல் செல்போன் திரையை பார்க்கிறோம். இனி நம் அப்துல் கலாம் ஐயாவின் கனவுகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான். நாம் இப்படி செல்போனுக்குள் முழுகி போனால் நாளை தமிழ்நாட்டை யார் தலை நிமிர் செய்வது? இனி செல்போனுக்கு அடிமையாக மாட்டோம். இனி புத்தகத்திற்கு மட்டுமே அடிமையாகுவோம் என்று உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை மதுரை கோசாகுளம் CEOA பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம்.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: இரண்டாம் பகுதியாக வலம் வருகிறது. கதை கேட்க வாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம குட்டீஸ்களுக்காக கதை சொல்ல வராங்க டி இருதயமேரி அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கிறேன். இமயமலை அடிவாரத்துல ஒரு புனிதமான குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல ரெண்டு அன்னப்பறவைகள். அந்த அன்னப்பறவைகளோட பேரு ஒன்னு சாயா, இன்னொன்னு மாயா. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா. அந்த ரெண்டு அன்னப்பறவைகளும் ரொம்ப அழகா இருக்குமா. அதுக்கு பக்கத்திலேயே அரச ராஜ்யம் ஒன்று இருந்திருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள அரசர் வந்து அன்னைக்கு அந்த குளத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்தது அந்த அன்னப்பறவைகளோட அழகுல ரொம்ப ஈர்க்கப்பட்டுட்டாராம். உடனே தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டு அரண்மனையில் உள்ள வேட்டைக்காரர் அழைச்சு அந்த ரெண்டு அன்னப்பறவைகள் வந்து நம்ம அரச தோட்டத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த வேட்டைக்காரனும் அங்க போய் பொரிய வச்சுட்டு அப்படி மறைஞ்சிருந்து பாத்துருக்காரு. அதுல வந்து சாயாங்கிற அன்னப்பறவை வந்து மாட்டிருச்சான். மாட்டினோடனே மாயாங்கிற அன்னப்பறவை அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுச்சான். அப்ப அந்த சாயா சொல்லிச்சான், நீ கவலைப்படாத, நான் மாட்டிக்கிட்டேன், நீ வெளியில இருந்து நல்லபடியா நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லவும், அது எப்படி நீ அப்படி சொல்லிட்ட, நாம ரெண்டு பேரும் ஒன்னு போலதானே ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி பிரிஞ்சு வாழ்றது, அதனால நான் இந்த பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா ரெண்டு பேரும் ஒன்னாவே மரணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். இத மறைவுல இருந்த கேட்டுகிட்டு இருந்த வேட்டைக்காரர் என்ன நினைச்சாராம், ஐயோ இவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்குதுகளே, இத போய் நம்ம போய் இப்படி பிரிக்க நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செயலுக்காக வருந்திட்டு

0: அந்த சாயாங்கிற அன்னப்பறையை விடுவிச்சுட்டாராம். ரெண்டு சந்தோஷமா அந்த வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு குளத்துக்குள்ள இறங்கி போயிருச்சுக்கலாம். இவர் போய் உடனே ராஜாட்ட போய் நடந்தது எல்லாம் சொன்னவொடனே ராஜா வந்து தன்னுடைய செயலுக்கா வேண்டி ரொம்ப வருத்தப்பட்டாராம். இதுல இருந்து இந்த நீதி என்ன தெரியுது? உண்மையான நட்புக்கு எப்போதும் பிரிவில்லை.
1: இதுவரை நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக கதையை சொன்னாங்க டி இருதய மேரி அவர்கள்.

இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது பட்டாம் பூச்சிகள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:15.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ கரண்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி. இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பம் ஆகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்குது. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து

கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்கறது நிறைய கேசஸ் வந்து என்னன்னா 15-16 நானும் அன்னைக்கு போகிற ஒரு ஆஸ்பத்திரியில் 14 வயசுல கர்ப்பமாகவே வந்திருக்கு. அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. அதனால இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா நம்ம 20 வயசுல முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் சொல்கிறோம். அந்த 3 வருஷம் இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 வருஷத்தை தள்ளி போகிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக போன பிப்ரவரியில் நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசிலுக்கு கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வருஷம் வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம், ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 வருஷத்துக்கு ஒரு ஊசி வந்து 3 வருஷத்துக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பிப்ரவரி மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டி தான் முதல்ல கண்டுபிடிச்சு, அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. பெண்கள் அனுமதிச்சா தானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களா முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல, நம்ம வருத்தப்பட்டு. கரண்டாக இருக்கக்கூடிய பர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் பிரெக்னன்சி, அதுவும் அன்வெட் பிரெக்னன்சி, இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள், அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது சுய பராமரிப்பு பெட்டகம். இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அந்த சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் 3 சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட், இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நியூரோத்தி இருக்கும் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு ஈஸி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். ப்ரொடெக்டர் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் 3 நாளைக்குள்ள, அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டட் பிரெக்னன்சி, அதுக்கு பேர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு, லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதில் மெயினாக தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்சது, சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது. எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கர்ப்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற நான் ஹார்மோன் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல்.

0: பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துகிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது, பாஸ் பெர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்கள், திருப்பி அப்படியே ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ், இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்வையோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் திரை இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் இனி கேட்கலாம்.
1: சக்ரவ்யூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 9 பகுதி. கதை எழுத்து மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
2: சார் நாம குரோம் பெயிண்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன்.
3: எஸ் பியூலா. நம்ம எம்ஐபி ஏஜென்ட் அனுப்பியிருக்க லொகேஷன் இந்த டைரக்ஷன் தான் காட்டுது. இறங்கு பியூலா.
2: கனல் சார், இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை.

0: இங்க கொண்டு வந்து ஏன் அவன் அடைச்சு வச்சிருக்காரு?
1: ஒருவேளை சீக்ரெட்டா இருக்கணுமேனு இங்க கொண்டு வந்திருக்கலாம். பியூலா வா, உள்ள போலாம்.
0: கணல் சார், அநேகமா இந்த இடம் பழைய மருந்து கூடனா இருந்திருக்கும் போல, ஒரே மருந்து நெடி.
1: பிரபாகர் அனுப்பின லொகேஷன் இதுதானே காட்டுச்சு. இங்க யாருமே இல்லையே பியூலா.
0: உங்க ரைட் ஷோல்டர்ல பிளட் டிராப் மாதிரி இருக்கு, இங்க பாருங்க சார்.
1: ஆமா, இது என்ன ரத்த துளி? அதுவும் ஏன் தோள்பட்டையில?
0: கணல் சார், அடி ஏதும் பட்டிருக்கான்னு
1: பாருங்க. இல்ல இல்ல பியூலா, எனக்கு அடி ஏதும் படலையே.
0: என்னவா இருக்கும்? கணல் சார், மேல பாருங்க சார். ஏதோ ஏதோ ஒரு டெட் பாடிய கைத்துல கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க சார். அதுவும் ரத்த சொட்ட சொட்ட.
2: ஓ மை காட், பியூலா, இது நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகர். பியூலா, மூவ்.
3: கதைக்களத்தில் இனி
4: பைரோ, கீப் குவைட்.
0: இப்போ என்ன பண்றது கணல் சார்?
4: கண்ண ரெடியா வச்சுக்கவியூலா.
0: ஓகே சார்.
4: முதல்ல அவனை வெளியே வர வைக்கணும்.
0: எப்படி சார்? அவன் ஒளிஞ்சிருந்து சொல்றான் சார்.
4: வர வைக்கலாம். டேய், இங்க பாரு, நீ எப்படியும் எங்க கிட்ட மாட்டிடுவ. நீயா சரண்டர் ஆகிட்டா உன் உயிராவது மிஞ்சும், இல்லைனா அநியாயமா செத்துடுவடாடே.
0: சார், அந்த பக்கம் அவன் ரொம்ப அமைதியா இருக்கான் சார்.
4: சொல்றது கேக்குதா இல்லையா? ஒழுங்கா சரண்டர் ஆகிடு.
0: சார், என்ன சார் அங்க சத்தம்?
1: தெரியலையே பியூலா, ஏதோ பாம்பிடிச்ச மாதிரி இருக்குது. வா, போய் பார்க்கலாம்.
0: சார், இங்க பாருங்க சார், இவனும் இதயம் வெடிச்சு செத்துட்டான் சார். அந்த NAP டிடனேட்டர் இவனோட இதயத்திலையும் இன்சர்ட் பண்ணிருக்காங்களா சார்?
4: எஸ் பியூலா, இவனையும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஹியூமன் பீயிங்கா அவனுங்க யூஸ் பண்ணிருக்கானுங்க. இவனை க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிருக்கானுங்க. இவன் ஹார்ட்ல இன்சர்ட் பண்ணிருக்கக்கூடிய NEPD வித் GPS வச்சு எங்க உண்மையை உளறிடுவானோன்னு இவனை கொண்டிருக்கானுங்க.
0: நம்ம கஸ்டடியில இருந்த அந்த மூணு அக்யூஸ்டும் இதயம் வெடிச்சு செத்த மாதிரியா சார்?
4: எக்ஸாக்ட்லி பியூலா, அவனுங்க நம்மளையும் க்ளோஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.
5: கணல் சார்,
6: சொல்லு பாக்கிமா.
5: சார், நீங்க சொன்ன மாதிரி நானும் கேத்ரின் அப்புறம் ஸ்ரீதர் இங்க தரமணி IT பார்க் வந்து மிஸ்டர் ராம மீட் பண்ணோம் சார். சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க சார்.
6: ஓகே, குட்.
5: நீங்க எங்க இருக்கீங்க கணல் சார்? எப்போ வருவீங்க? ஏதோ முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்களும் பியூலாவும் போறதா சொன்னீங்க, என்னாச்சு சார்?
6: எங்க சிச்சுவேஷன் தலைகீழ் பாகிமா, நான் வந்து சொல்றேன்.
5: ஓகே சார்.
4: பியூலா, பிரபாகர் டெத் பத்தி ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா?
0: பண்ணிட்டேன் சார். லொகேஷனையும் ஷேர் பண்ணிட்டேன் சார். பாடியை ரெஸ்கியூ பண்ண டீம் வந்துட்டு இருக்காங்க சார்.
4: இன்னும் எத்தனை பேரை இழக்க போறோம் தெரியல பியூலா. நம்ம விசாரணையை துரிதப்படுத்தணும்.
0: கணல் சார், மேல கைத்துல தொங்குற MIB ஏஜென்ட் பிரபாகரோட பாடிய நாம கீழே இறக்கலாமே சார்.
4: நோ பியூலா, இட்ஸ் அபவுட் கிரைம் சீன். ஃபாரன்சிக் டீம் வந்து எவிடன்ஸ் மார்க்கிங்ஸை ட்ரேஸ் பண்ணுவாங்க. நாம பாடியை டச் பண்ணக்கூடாது. கிடைச்ச ஒரு எவிடன்ஸையும் மிஸ் பண்ணிட்டோம். இந்த பிளட் டொனேட் புரோக்கர் உயிரோட இருந்திருந்தா பிளட் எக்ஸ் பத்தின உண்மையை வாங்கியிருக்கலாம். வி மே ஃபைண்ட் அனதர் ரூட். ஐ எம் சாரி பிரபாகர், நமக்கு நேரம் லபியுலா. எப்படியும் ஃபாரன்சிக் அண்ட் நம்மளுடைய MIB

0: ஐமா, கனல் சார் என்ன சொன்னாரு? அங்க சிச்சுவேஷன் தலையில்னு சொன்னார் கேத்ரின்.
1: எது? அங்கேயும் தலையா?
0: அடச்சே, சும்மா இருடா ஸ்ரீதர். ஃபாஹிமா, தரமணி ஐடி விங்ல மிஸ்டர் ராம் கொடுத்த டீடைல்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எஸ் கேத்ரின்.

0: அங்கேயும் தலையா?
1: அடச்சே, சும்மா இருடா ஸ்ரீதர். ஃபாஹிமா, தரமணி ஐடி விங்கில் மிஸ்டர் ராம் கொடுத்த டீட்டெயில்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எஸ் கேத்ரின், பட் நாம் எப்படி இத்தனை சஸ்பெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது? ஆமாம் ஃபாஹிமா, பட் இதில் நமக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஓஷன் ஓஎஃப்சி.
2: வாட், ஓஷன் ஓஎஃப்சியா?
1: எஸ் ஃபாஹிமா.
2: கனல் சார், எனக்கு ஒரு சந்தேகம்.
3: என்ன பியூலா?
2: இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட் எக்ஸ் குரூப் எக்ஸ்பிரிமெண்ட்ல சிபிஐ, ரா, இன்க்ளூடிங் ஆர் எம்ஐபி டீம் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதும் கிடைச்ச ஒவ்வொரு எவிடன்ஸையும் நம்ம இழந்துட்டு வரோமோன்னு தோணுது சார்.
3: அப்படி இல்லை பியூலா, இப்போ நான் உனக்கு ஒன்று சொன்னால் கோபம் வரும்.
2: எனக்கா கோவமா?
3: ஆமா, உனக்கு தான்.
2: எனக்கா என்ன கோவம்?
3: அத சொன்னா உனக்கு கோபம் வருமே.
2: அதான் என்ன கோவம் கனல் சார்?
3: சரி, அதை விடு. உனக்கு கோபம் வர மாதிரி நான் எதுவும் சொல்ல விரும்பல.
2: என்னன்னு சொல்லுங்க சார்.
3: வேண்டாம் பியூலா, அப்புறம் அத நான் சொன்னா நீ டென்ஷன் ஆயிடுவ.
2: நான் டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் சார். இப்ப சொல்ல முடியுமா முடியாதா?
3: பியூலா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அங்க பார், அங்க ஒரு டீ கடை தெரியுது. காரை நிப்பாட்டிட்டு டீ சாப்பிடலாம், வா.
2: கனல் சார், என் பொறுமைய சோதிக்காதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இல்லனா எனக்கு கெட்ட கோவம் வரும்.
3: கோவம் வந்தா வந்துட்டு போட்டும் பியூலா, வா டீ சாப்பிட்டு அப்புறம் ஆற மர பேசலாம்.
2: எனக்கு டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேனே தெரியாதே சொல்லிட்டேன்.
3: அப்படியே கோபம் வந்துட்டாலும் உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா?
2: என்ன, என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
3: கூல் டவுன், கூல் டவுன் பியூலா. டீ கடைக்காரரே, ரெண்டு டீ, ஒன்று மீடியம் எனக்கு, இன்னொன்று ஸ்ட்ராங் இந்த பொண்ணு பியூலாவுக்கு. ஏன்னா தலை வலியில கத்திக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. பியூலா?
2: என்ன சொல்லுங்க.
3: உன் பேரு பியூலா தானே?
2: அதான் தெரியுமே.
3: நீ ஒரு எம்இபி ஏஜென்ட்.
2: ஆமா, நான் தான்.
3: உன்னுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிய இன்னொருத்தவங்ககிட்ட கண்ட்ரோலுக்கு விட்டா என்ன ஆகும்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நடந்துச்சு. நீ உடைச்ச டீ கிளாஸ் அங்க சுக்குநூறா கிடக்குது, பாத்தியா?
2: கனல் சார், நான் டீ கிளாஸ உடைச்சேனா? எப்போ சார்? சாரி சார், என்ன சார் நடந்துச்சு இப்ப?
3: ஹார்மோன் அட்ரினலின்.
2: அட்ரினலின் எனக்கா?
3: எஸ், மனுஷங்க கோவப்படுறதுக்கும் கோவப்படுத்த வைக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் காரணம். அது உன்னை அறியாமலேயே உனக்குள்ள செக்ரெட் ஆச்சு. உன்னோட ஈகோவை அது டச் பண்ணுச்சு, அதனால தான் நீ மூர்க்கமான கோபத்துக்கு போன.
2: கனல் சார், சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார்.
3: இதில் சாரி சொல்ல ஒன்றும் இல்லை பியூலா. இந்த அட்ரினலின் ஹார்மோன் தான் அந்த கேங்கோட எய்ம். ஒரு மனுஷனோட உள்ளுணர்வுகளை ஆக்ரோஷப்படுத்துகிற மாதிரி தூண்டிவிட்டு அது மூலமாக அவங்கள தங்களுக்கு சாதகமாக பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் அவனுங்க ஃபாலோ பண்ணுறானுங்க. பொதுவாக இந்த கிரிட்டிக்கல் ஹார்மோன் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்னு சொல்கிறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறது முதற்கொண்டு கொலை பண்ணுறது வரைக்கும் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இந்த ஆபத்தான ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரந்தா நம்ம மூளையும் உணர்வும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்காது. இதை ஸ்டிமுலேட் பண்ணி தான் சொசைட்டியில் வீக்கானவங்களையும் பொருளாதார ரீதியாக நொடிஞ்சு போனவங்களையும் பிளட் எக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக அவனுங்க தேர்ந்தெடுத்திருக்கானுங்க.
2: கொஞ்ச நேரத்தில் நானே வேற மாதிரி மாறிட்டேன்ல கனல் சார்.
3: அது என்னமோ உண்மைதான் பியூலா. நல்ல வேலை டீ கிளாஸை என் மேலே விட்டு எறியாம பாய்லர் மேலே விட்டு எறிஞ்ச பாவம் அந்த கடைக்காரன்.
2: சார், சாரி சார், இப்போ புரியுது சார். அவனுங்க இத்தனை பேரை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவனுங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு.

0: ஹலோ கனல் சார், எங்க இருக்கீங்க?
1: வந்துகிட்டு இருக்கோம் கேத்தரின்.
0: We are waiting for your arrival sir.
2: இன்னும் 15 மினிட்ஸ்ல தரமணி ரீச் ஆயிடுவோம் கேத்தரின்.
0: கனல் சார், ஸ்டெல்லா ஆல்சோ ஹேவ் ரீச்ட் தரமணி ஐடி கேம்பஸ் சார்.
2: குட், போன ஸ்டெல்லா ட கூட.
1: ஸ்டெல்லா, பல்லா வாரத்துல உன்னை ஃபாலோ பண்ண கார் எகைன் ஏதும் உன்னை ஃபாலோ பண்ணலையில? ஆர் யூ சேஃப்
3: கனல் சார்? உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா?
2: என்ன? இந்த மிஷன் ரொம்ப ஆபத்தா இருக்கு, சோ நான் மிஷன்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறேன். அதானே செல்லா?
3: கனல் சார், நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா நான் கிட்ட போக வந்துரு சொல்லிட்டேன். ஆமா
4: கனல் சார், செல்லாவையுமா? ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். செல்லா இஸ் இன் ஆர் மிஷன் ஆல்வேஸ் சார். என்னைய மாதிரி செல்லாவையும் கோவப்படுத்தி அட்ரினலின் எக்ஸ்பெரிமெண்ட செல்லாட்ட நடத்த வேண்டாம் சார்.
1: ஓகே ஓகே.
3: என்ன ஓகே ஓகே? அங்க நீங்களும் பியூலாவும் என்ன பேசிக்கிறீங்க? ஏதோ அலாவுதேன் அது இதுன்ட்டு.
4: நல்ல வேலை, செல்லாவுக்கு நம்ம பேசிக்கிட்டது சரியா கேட்கல போல சார்.
2: அதுவும் நல்லதுதான். ஸ்டெல்லா, லிசன் கேர்ஃபுல்லி. நானும் பியூலாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தரமணி ஐடி கேம்பஸ்க்கு வந்துடுவோம். இன்னும் 1 hourல நம்ம MAB 47 டீம் எல்லோரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறோம். பி ரெடி.
5: இப்போ நம்ம எங்க சார் போறோம்?
2: ஜியாகுவான் சிட்டி, சைனா.

0: அடாடாடாடா, சைனா எம்புட்டு அழகா இருக்கு. பாய்மா, இப்பதான் நம்ம கனல் சாரு உருப்படியான இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு.
1: ஜுராசிக் பார்க் படம் பாத்திருக்கியா?
0: பாத்திருக்கேனே, என்னோட ஃபேவரட் மூவியாச்சே.
1: அதுல கழுத்து நீண்ட டைனோசர் இனமான ட்ரெட்நோட்டஸ டூர் போன எல்லாரும் பாக்குறப்ப ஒருத்தன் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவான், அது ஞாபகம் இருக்கா உனக்கு?
0: ஆமா, இது ரொம்ப அபாரம்னு.
1: அடுத்த டைலாக் சொல்லு பாக்கலாம்.
0: அதையே கேக்குற?
1: சும்மா சொல்ல,
0: இனிமேதான் இருக்கு அபாயம்னு. அட ஏ ஃபைமா, இப்பதான வந்து இறங்கணும், கொஞ்ச நேரம் சைனாவோட அழக ரசிக்க விட மாட்டியா?
1: லாஸ்டா வேணா ரசிச்சுக்கோ ஸ்ரீதர். இன்னொன்னு, இங்க முறுக்கெல்லாம் கிடைக்காது, பாம்பு கறி, உடும்பு கறி, முதலக்கறி வந்தாதான் உண்டு.
0: நானே இப்போதான் சைனால வந்து இறங்கிருக்கோம், ஒரு சைனாக்காரிய பார்த்து கல்யாணம்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற
2: பாண்டியம்மா.
0: ரைட்டு, இங்கேயுமா?
3: கைஸ்
4: சார்,
3: இன்னும் 10 நிமிஷத்துல நம்மளை கூட்டிட்டு போக டாக்ஸி வரும். நம்மளோட எந்த இந்தியன் ஐடென்டிட்டியும் வெளியில தெரியக்கூடாது. We are the caps and mask.
0: என் மூஞ்சிலேயே எடுப்பா இருக்கிற ஒண்ணுனா என்னோட மூக்குத்தான். அதையும் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டா சைனாக்கார பொண்ணுங்க என் அழக பார்க்காம ஏங்கி போயிட மாட்டாங்களா சார்?
1: அடச்சி, கேத்ரின் அந்த கம்ம எடு.
0: பொறாம
1: என்னது?
0: போலாம்னு சொன்னேன், வாங்க போவோம்.
3: Guys, listen. இங்க இருந்து நாம ரெண்டு டீமா பிரிகிறோம். அடுத்த 20 நிமிஷத்துல நாம சந்திக்க போற லொகேஷன் 39 டிகிரி 4524 டிகிரி நார்த், 98 டிகிரி 1718 டிகிரி ஈஸ்ட். கேத்ரின், ஒரு அர்பன் டாக்ஸி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வந்துடும். நீ, ஃபாகிமா, தென் ஸ்ரீதர், இப்போ நான் சொன்ன லொக்கேஷனுக்கு உங்களை வேற ரூட் வழியா கூட்டிட்டு வந்துடும். நான், ஸ்டெல்லா அண்ட் பியூலா மூணு பேரும் ப்ரொஃபெக்சர் லீவ் சிட்டி வழியா பாயிண்டட் லொக்கேஷனுக்கு வந்துடுவோம். இட்ஸ் ஆல் ஃபார் சேஃப்டி மெசர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ், நாம யாருன்னு இம்மி அளவு கூட வெளியே தெரிஞ்சாலும் பாண்டியம்மா உனக்காக காலம்பூரா காத்துக்கிட்டே இருக்கணும்.
0: பாண்டியம்மா.
3: காய்ஸ், பிளட் எக்ஸ் குரூப்போட முக்கியமான டார்க் வெப் சர்வர் இங்க ஹைனான் அப்படின்ற தீவுல இருக்கு.
1: தீவுலையா?
3: விச் மீன்ஸ் தீவை சுத்தி இருக்கக்கூடிய கடலுக்கு கீழே 25 கிலோமீட்டர் ஆழத்துல OFC, அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமா இன்டர்நெட்டை சைனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கனெக்ட் பண்ணி ஹிடன் கம்யூனிகேஷன் வழியா அவனுங்களோட நெட்ஒர்க்கை இயக்கிட்டு வரானுங்கன்னு நம்ம

0: ஃபாகிமாவுக்கு ராபிங் தகவல் கொடுத்திருக்கு.
1: சார், இது எப்படி சார் சாத்தியம்?
0: ஃபாகிமா, இது ஏஐ உலகம். இங்க இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டலாம், இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டலாம். பட் போலியை விட உண்மைக்கு பலம் ஜாஸ்தி. சர்வர் யூனிட் அடைகிறதுக்கு இப்ப நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு ஹைனன் தீவுல சந்திக்கலாம். உங்களுடைய டிராவல்க்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். வித் தி ஹெல்ப் ஆஃப் எம்எஸ்எஸ், தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி, அவங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ண தயாரா இருக்கிறாங்க. வித் அவர் எம்ஐபி டீம்.
1: ஓகே சார், அந்த பிளட் எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட ஆணி வேற கலச்சிடணும் சார். இந்தியாவில் அவனுங்களால போன உயிருக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் கனல் சார் அவனுங்க.
0: குட், ப்ரவுட் ஆஃப் யூ கைஸ். ஓகே, லெட்ஸ் செப்பரேட். We will meet at Hainan Island.

0: கனல் சார், இன்னும் லேண்ட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்?
1: வித்இன் 10 மினிட்ஸ்ல நாம ஐலாண்டை ரீச் ஆகிருவோம் ஸ்டெல்லா.
2: கனல் சார், இந்த ஹைனன் தீவு தான சீனாவோட ஹவாய்னு சொல்வாங்க.
1: கரெக்ட் வியூலா.
2: இந்த தீவுல எப்படி அவங்களோட சர்வரை வச்சிருக்கானுங்க சார்? விச் மீன்ஸ் சுத்தி இருக்கிற கடலுக்கடியில அது எப்படி இப்ப வரைக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம போச்சு?
1: இங்க இந்த தீவை சுத்தி இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சர்வர்ஸ் பத்தி பிளட் எக்ஸ் பரிசோதனைக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு.
2: அது அங்க பாருங்க சார், ஐ திங்க் அதுதான் ஹைனன் தீவா.
1: எக்ஸாக்ட்லி. ஸ்டெல்லா, பியூலா, நாம ஐலாண்டை ரீச் ஆகிட்டோம். ஃபாகிமா, கேத்ரின் அண்ட் ஸ்ரீதர் வர கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள நமக்கு சில வேலை இருக்குது.

கணன் சார், ஆப்பிரிக்கா நைஜீரியாவில் இருக்கிற கேனோ சிட்டியில் தானே அந்த நெட்வொர்க்கோட மெயின் கோர் இருக்குன்னு சொன்னீங்க. பட் நாம் இங்கே வந்திருக்கிறது சைனாவில் இருக்கிற ஒரு தீவுக்கு. ஒருவேளை நம்மளை

0: டைவர்ட் பண்ண ஏதாச்சும் ட்ராப் வச்சிருக்கானுங்களோ.
1: சொல்றது கரெக்ட் தான். இங்க நம்மள வசமா மாட்ட வைக்க அவனுங்க திட்டம் போட்டிருந்தாலும் நம்ம எம்ஐபி யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு.
0: என்ன சார் சொல்றீங்க?
1: ஜஸ்ட் வெயிட் பியூலா, எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில் கிடைச்சிடும்.

0: ஸ்டீமர் போட் ஓட்டிருக்கியா இல்லையா? உன்னை நம்பி வேற கனல் சார் ஹைனன் தீவுக்கு இந்த ஸ்டீமர் போட்டை ஓட்டிட்டு வர சொல்லிட்டாரு.
1: அதானே, அவர் பாட்டுக்கு ஹெலிகாப்டர்ல இந்நேரம் போய் இறங்கியிருப்பாரு அந்த ஐலாண்ட்ல. நமக்கு பாரு, இந்த ஓட்ட ஸ்டீமர் போட்டை கொடுத்துருக்காரு.
0: டேய் ஸ்ரீதர், அங்க பாருடா.
1: எங்க எங்க கேத்ரின்?
0: ஸ்ரீதர், ஏதோ ஷார்க் மாதிரி இருக்கு.
1: எது? சுறாமீனா?
0: எஸ், அதுவும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 20 25க்கு மேல இருக்கு.
1: 25க்கு மேலயா சுறாமீனா?
0: ஆமா ஆமா ஸ்ரீதர், அதுங்க நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரீமர் போட்ட ஃபாஸ்டா தீவை நோக்கி ஓட்டு.
1: சரியா போச்சு போ. புலி ஓனாயின்னு இந்தியாவில் தான் எக்கச்சக்கமாக மாட்டி விட்டார் இந்த கனல் சாரு. இப்போ பார்த்தா இங்கே சைனாவில் வந்தும் இந்த தீவுக்குள்ளே சுறாமீனுக்கு இறையாக்கா பிளான் போட்டிருக்காரு.
0: சீக்கிரமாக போ ஸ்ரீதர், அதுங்க ஃபாஸ்ட்டாக நம்மளை நோக்கி நீந்தி வந்துட்டு இருக்குது. எஸ் எஸ் ஸ்ரீதர், பி ஃபாஸ்ட்.
1: ஐயோ ஃபாயிமா, இதுக்கு மேலே ஸ்பீடாக ஓட்டணும்னா நம்ம எல்லாரும் இறங்கி தான் தள்ளணும். போட்டு ஸ்பீடு குறையுது கேத்ரின்.
0: என்ன ஸ்ரீதர்?
1: போட்டு இன்ஜின்ல டீசல் லீக்கேஜ் இருந்திருக்கு போல, ஃபியூல் எம்டி காமிக்குது. போட்டு இனி மூவ் ஆகாது.
0: என்ன என்ன சொல்ற ஸ்ரீதர்? அந்த சொராக்கள் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ப்ளீஸ்.
1: கேத்ரின், டீசல் காலி, எப்படி ஸ்டார்ட் ஆகும்?
0: அந்த சுறாமீன்கள் எல்லாம் நம்ம போட்டை தாக்க ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. கனல் சாரோட சாட்டலைட் போனுக்கு ட்ரை பண்ணு, இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணு கேத்ரின்.

0: இந்த ஹைனன் தீவுல, ஐ மீன் இந்த தீவை சுத்தி எந்த பகுதியில் அவங்களோட சர்வர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கர்னல் சார்?
1: இந்த இடம் பிளாக் ஸ்பாட் வியூலா, ஸோ சாட்டலைட் லிங்க் இங்கே கிடைக்காது. பட் இந்த இடத்துல அவனுங்க எப்படி நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு சந்தேகம்.
2: கர்னல் சார், அங்கே பாருங்க.
1: எங்க ஸ்டெல்லா?
2: அதோ அங்கே கடல் ஏதோ மிதவ மாதிரி ஆரஞ்சு கலர்ல தெரியுது இல்ல?
1: This is the indication.
0: என்ன சார் அது?
1: Maybe அந்த மதவிக்கு கீழ தான் அந்த சர்வர் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் பியூலா.
0: பட் நாம அந்த லொகேஷனுக்கு எப்படி போறது கனல் சார்?
1: That's why Catherine, Fagima and Steedara ஸ்டீமர் போட்ல வர சொல்லி இருக்கறேன். இன்னும் அவங்க ஏன் வரலன்னு தெரியல பியூலா.
0: வழியில ஏதும் ப்ராப்ளமா இருக்குமோ சார்? ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணலாமா சார்?
1: இது நெட்வொர்க் பிளாக் ஸ்பாட் ஏரியா, எந்த சிக்னலும் இங்க கிடைக்காது.
2: நம்மள இந்த தீவுக்கு வர வைக்க ஏதாவது திட்டம் வச்சிருந்தாங்கனா?
0: ஆமா சார், செல்லா சொல்ற மாதிரி நாம இந்த தீவுல மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன். சார், அங்க அந்த ஆரஞ்சு கலர் மெதவைய காணோம் சார்.
1: எஸ் எஸ் பியூலா, ஸ்டெல்லா பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேத்ரின் டீம் வந்துருவாங்க. வெயிட் வெயிட்.
3: My God! அது ஒரு ஏவுகணை.

சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் ஒன்பதாம் பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள்: ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகல புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி அய்யனார் சாமி, ஸ்ரீ பெத்தன சாமி, ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் இரவு 10 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பட்டு சிறகு. இனிமையான இசை பாடல்களுடன் இனிதே தொடங்குகிறது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் உங்களுடன் இணைந்திருப்பது சூர்யா. இளைய நிலா போல இந்த பாடலும் ஒவ்வொரு முறையும் புதிதாகவே தெரிகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிலவு தூங்கலாம், ஆனால் காதல் நினைவுகள் ஒருபோதும் உறங்காது, மனதில் நீண்ட நேரம் ஒலித்துக்கொண்டே இருக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. மலையோர காற்றை போல இந்த பாடலும் மனதை மெதுவாக வருடிவிட்டு செல்லட்டும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. காதல் இருக்கும் இதயம் ஒரு கோவில் என்றால் அதில் தினமும் ஒலிக்க வேண்டிய இசையும் என்றும் புனிதமாகவே இருக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. குழல் இசையுடன் காதலும் ஒன்றாக கலந்த அழகான உணர்வு இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. தென்றல் வீசும் போது சில நினைவுகள் தானாகவே மனதில் வந்து அமர்ந்துவிடும். அதற்கு இசை சேர்க்க பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. பட்டாம்பூச்சி சிறகடித்து செல்வது போல இந்த பாடலும் மனதை மென்மையாக வருடிவிட்டு செல்லட்டும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. பொன் வானத்தின் அழகை போல ஒரு அழகான இசைத்தருணம்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. கம்பீரமும் காதலும் ஒன்றாக கலந்த ஒரு இனிய இசைப்பயணம் இதுவும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. மனதை மெதுவாக வருடி நினைவுகளை மலர வைக்கும் காலத்தால் அழியாத இனிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. தேனின் இனிமையைப் போல இந்த பாடலும் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டு சிறகு. இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் சூர்யா.

0: வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் காலை 4:45 எமது பண்பலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகும்.

103.3 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் இரவு 11 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியின் நேரம் நாளை. நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நாளை காலை 4:45 தொடங்கும் நமது பண்பலை நிகழ்ச்சிகளில் 5 மணிக்கு பக்தி மாலையே, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே அன்பு மெய்யப்பன் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:30 ஒரு சொல் கேளீர் அதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் பயிர் வகைகள் பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் வீரமாங்குடி வக்கர காண்பீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:08 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். எட்டு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 தெரியும்

0: இசை 9 மணிக்கு ஆலய தரிசனம். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி ஐயனார் சுவாமி ஸ்ரீ பெத்தன்ன சுவாமி ஸ்ரீ ஆதி காரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 12 விருப்ப கானங்களில் நேர் விருப்பம். நாளைய நேர் விருப்பமாக கலைச்செல்வி அவர்கள் சேலத்திலிருந்து அவர்களது பாடலை கேட்கிறார். 10:30 ஒரு பட பாடல்கள் அழகி திரைப்படத்திலிருந்து. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லி அஞ்சலாக. நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி. 12:50 ஸ்நேகிதியை தொடர்ச்சியை தொடர்ந்து 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல்கள். மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தம் கோவ் வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள் இளவு. 7:10 ராமநாதபுர மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட் தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் எஸ் கார்த்திகை தீபன். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:44 வரை விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Prime Minister Narendra Modi has concluded his historic 2-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Mr. Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. The two leaders witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Prime Minister Modi thanked Prime Minister Luxon for his warm hospitality and said the visit had opened a new chapter in India-New Zealand relations. Referring to the 40-year gap since the last visit by an Indian Prime Minister, he said the next visit would not take so long. Defence Minister Rajnath Singh today said that India is building a strong, self-reliant and future-ready defence force by strengthening both conventional defence capabilities and advanced technologies. Mr. Rajnath Singh said this while addressing the commissioning ceremony of the INS Mahindragiri, the 6th Project 17A Indigenous Stealth Frigate, into the Eastern Fleet at Visakhapatnam. He said the commissioning marks another milestone in strengthening India's maritime power and indigenous defence capability. 15 Indian tourists were killed after a boat capsized near Vietnam's Phu Quoc Island today. The Embassy of India in Vietnam confirmed that the deceased include 13 men and 2 women. According to the embassy, 10 of the deceased were from Tamil Nadu, 3 from Andhra Pradesh and 2 from Kerala. The boat was carrying 36 people, including 32 Indian tourists, 3 crew members and 1 attendant. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed condolence at the tragic accident. The West Bengal government has formed the 9-member committee to examine the

இரவில் இனிய இசை கேட்க இமை மூட மறுத்து இனிய பாடலோடு தேனும் பாலும் கேட்கலாம். நமது மதுரை பண்பலை 103.3 இன்னிசையை இரவோடு இனிமையாக ரசிக்கலாம். வாருங்கள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். காதலும் சுகம் தரும், நல்ல பாடலும் சுகம் தரும், தேனும் பாலும் தரும் முதல் பாடல் இது உங்களுக்காக.

0: இரவின் இனிமையில் இமை மூட மறுத்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். மனதிற்கு இனிய காதல் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களோட நினைவுகளை கூட இதில் அசை போடலாம். உங்கள் இடத்துல இருந்து இந்த பாடலை கேட்டுக்கொண்டே.
1: உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

அன்பிற்கு இனியவர்களின் நினைப்பாக காதல் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நமது மதுரை பண்பலை 103.3 நேரம் 11:20. காதல் எப்போது நினைத்தாலும் சுகம் தருங்க. எப்போ அந்த காதல் வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் கூட அவங்க பேசுறது கிளி மாதிரி கேட்கும், குயில் மாதிரி பாடும், என்னென்னவோ மனசுக்குள்ளே ரெக்கை கட்டி பறக்குங்க. அப்படிப்பட்ட பாடல் தான் வரப்போகுது நம்ம மதுரை பண்பலை 103.3 தேனும் பாடும்.

0: இல்லை பெண்டரசி மொழிய.
1: அமைதியான இரவு மனதிற்கு நிறைவான பாடலை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நமது மதுரை பண்பலை 103.3. இமை மூட மறுத்து இனிய காதல் பாடலாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இன்பமாக இந்த இரவு நேரத்தை இனிய காதல் பாடலோடு, காதலின் மலர்ச்சியோடும், காதலின் நினைவோடும் பகிரலாம் வாங்க. அடுத்து வரும் காதல் பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல்தான். இது உங்கள் நினைவலையில் வரும் பாடல். இதோ

இரவில் வான்வெளியில் நிலவை தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் பாடலில் கிடைத்தது அந்த நிலவு அப்படின்ற மாதிரி பாடலில் வந்து நிலவு வந்து உங்களுக்கு வரம் தந்தது அப்படின்னே சொல்லலாம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3-இன் தேனும் பாலும். காதலும் சுகம் தரும், பாடலும் சுகம் தரும் சொல்லிதான் இன்னைக்கு தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் கவிஞனாக இல்லாதவன் கூட சில நேரங்களில் கவிஞனாக மாறுவான். அது எப்படி? காதல் வந்தா அது உடனே நடக்குங்க. இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க எப்படின்னு தெரியும்.

கொண்டு வந்த பெண் மனதில்

எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள். இரவின் இசையில் இனிமையான பாடல் கேட்டு இணைந்துள்ளோம் நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில். காதலும் சுகம் தரும், நல்ல பாடலும் சுகம் தரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு இந்த பாடல் அப்படியே போயிட்டே இருக்கு. மெல்ல மெல்ல நேரம் கரைந்து கொண்டே செல்கிறது, பாடல் இனித்து கொண்டே இருக்கிறது, அப்படி தாங்க சொல்லணும். அடுத்து வர பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல் தான். யாராவது தங்க வேணாம்னு சொல்லுவாங்களா? தங்கம் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு, ஆனால் தங்கத்தோட இந்த பெண்மையின் அழகை இந்த கவிஞன் வர்ணிச்சிருக்காரு. எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்களேன்.

தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 நேரம் 11:37. காதலும் சுகம் தரும், நல்ல பாடலும் சுகம் தரும்ன்ற வரிகளை கேட்டாப்புல பாடல் கேட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம மதுரை பண்பலை 103.3. அந்த வரிசையில் போன பாடல் நான் கேட்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த பாடல் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றத அதை கூட நீங்கள் எழுதி அனுப்பலாங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம பண்பலையில் ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்குங்க. அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு, அதாவது நிலைய இயக்குனர் ஆல்டி

ரேடியோ மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கே உங்களோட அந்த கருத்துக்களை எழுதி அனுப்பலாங்க. அடுத்து வரும் பாடல் ஒரு அழகான காதல் பாடல் தாங்க. என்னடா காதல் பாடலாக தானே கொடுத்துக்கிட்டு இருக்க, இந்த பாடலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாடலுக்கு இந்த வரிகள் எல்லாமே வந்து அழகாக பொருந்துங்க. ஏன்னா காதலுக்கு அழகு முக்கியம் இல்லைங்க, அகத்தின் அழகு தான் ரொம்ப முக்கியம். அதை இதை அருமையாக சொல்லியிருக்குங்க, கேட்டுட்டு வாங்க.

இரவில் இனிமையான பாடல் கேட்டு இணைந்துள்ளோம். நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் தரும் நிகழ்ச்சியில் கேட்க கேட்க தெவிட்டாத பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது, அதுவும் காதல் பாடல்களை. இரவு அப்படியே மெல்ல மெல்ல நகன்று 11:42 வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் கூட அடுத்த காதல் பாடல் உங்கள் மனத்திற்கு மிகவும் நெருக்கமான பாடலாக தான் இருக்கும். கேட்டுட்டு வாங்களே அந்த பாடல் எப்படி இருக்குன்னு.

உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல் உங்கள் வீட்டு ரேடியோ பெட்டி வழியாக உங்கள் காதுகளை இட்டு தான். ரொம்ப மெலோடியான பாடலுங்க, அப்படியே சொக்க வைக்கிது காதலும் அது தரும் பாடலும். தேனும் பாடும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நம்ம மதுரை பண்பலை 103.3. அடுத்து அப்படியே அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் ஒட்டியே வைங்க. அடுத்து வர பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல் தான், உங்கள் மனசுலேருந்து எப்போவுமே, இப்போயும் இல்லை எப்போவுமே நீங்காத பாடலுங்க. கேட்டுட்டு வாங்க.

காதல் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் தரும் நிகழ்ச்சியில் என்றும் மென்மையான பாடல் காதல் பாடல். அந்த காதல் வரிசை பாடல்களில் அடுத்து வரும் பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல் தான். என்னடா இப்படியே ரொம்ப அப்படியே மனசு இழக்கிக்கிட்டே இருக்கு, பழைய நினைவுகள்லாம் ரொம்ப அப்படியே மனசை போட்டு தூண்டிக்கிட்டே இருக்கு, இது எப்படி இருக்கு, இந்த சுகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத பாடல் நம்ம பண்பலையில் வந்தால் எப்படி இருக்கும்? இதோ இப்படித்தான் இருக்கும்.

இனிமையான இரவு நேர பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் மனதிற்கு இனிய காதுகளுக்கு சுவை தரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது இன்றைய தேனும் பாலும். காதலும் சுகம் தரும், நல்ல பாடலும் சுகம் தரும் என்ற வரிகளுக்கு இணங்க பாடல் எப்படி வந்தா என்னங்க, மனசுக்கு ரொம்ப சுகமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி பாடல் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப இதமா இருக்கு அப்படின்னு எனக்கே தோணுதுங்க. ஏன்னா இந்த தலைமுறையை சேர்ந்த ஆள்னா பழைய தலைமுறைகள்லாம் எப்படி இதை ரசிச்சிருப்பீங்கன்னு என்னால் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்க இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கறதே பெரிய வரம்ங்க. அதுவும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்றது ரொம்ப பெரிய வரங்க. அடுத்த வரிசையில் வரும் பாடல் இது உங்களுக்காக நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில்.

0: மதுரை வடைகிறது தேனும் பாலும். நமது மதுரை பண்பலை 103.3 தொடரும் நிகழ்ச்சிகளை விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 4:45 வரை. நன்றி நேர்களே.
1: வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் அம்மா அம்மா பாடலுக்காக ஒலித்தது. காற்றுள்ளவரை இசை உள்ளவரை எல்லாருடைய இதயங்களும் நிறைந்திருக்கும் ஜானகி அம்மாவினுடைய குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3. மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்ட

அட சிரித்து மயக்கி அடுத்து கெடுக்கும் சிரிட்டு பயலை கட்டி பிடிக்க வெத்தில போட்ட ஆயோ வெத்தில போட்ட பத்திரி பொண்ணு சுத்துது முன்னாலே வெட்டுது கண்ணு சொக்குது பொண்ணு கட்டிக்க மாப்பிள்ளே.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. MS விஸ்வநாதனுடைய இசையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வரிகள் இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 4:44 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசெய்தில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பி சுசிலாவினுடைய குரலில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. நேரம் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில்.
1: வாரணமுகவா கோட்டீஸ்வரையர் சாகித்யம். ஹம்சத்வனி ராகம் ரூபகதாளம்.

இனி நதஜன பாலினி. தஞ்சாவூர் சங்கரையர் இயற்றியது. ராகம் நளினகாந்தி, ஆதிதாளம்.

குன்றத்தூர் டி. வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து திருப்பதி மலை வாழும் என தொடங்கும் எம். எம். தண்டபாணி தேசிகர் பாடல் சரசாங்கி ராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளும் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 21 நாள், பராபாப வருடம் ஆணித்திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்வது அறமில்லாத பாவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 321 அதிகாரம்.

எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்வது அறமில்லாத பாவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 321 அதிகாரம் கொல்லாமை.

இனி நமது பண்பலையில் ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே அன்பு மெய்யப்பன் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயறு வகை பயிர்களின் மூலம் பண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் வீரமாங்குடி வக்கர காண்பீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தரும் நிகழ்ச்சி. எட்டு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு ஆலய தரிசனம். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஜெயம் பேக்கரி ஹோம் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை மாவட்டம்

பேரையூர் தாலுகா காடநேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ பால்குடி ஐயனார் சுவாமி ஸ்ரீ பெத்தன்ன சுவாமி ஸ்ரீ ஆதிகாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 12 விருப்ப கானங்கள். நேர்களின் விருப்பம். இன்று நேர் விருப்பத்தில் கலைச்செல்லி அவர்கள் சேலத்திலிருந்து அவரது விருப்ப பாடலை கேட்கிறார். 10:30 ஒருபட பாடல்களில் இன்று அழகி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல்கள். மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:02 வசந்தன் கோவின் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பாட்டு இது ஹிட் தொடரும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறங்கு வழங்குகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும் நமது மதுரை பண்பலை 103.3 நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:44 வரை விபித் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இன்னிசையோடு இறை இசை சேர நாம் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். நேரம் 5:01. நம்முடைய தினந்தோறும் காலை பொழுதை இனிமையானதாகவும் புதுமையானதாகவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நித்தம் நித்தம் சிறப்பானதாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்திப்போம்.

நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை, நெஞ்சில் நிறைந்திருக்கும் அரங்கநாதன், வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமான், வேல் கொண்டு காத்திடுவான் வேலவன் என 33 கோடி தேவர்களின் பாதம் தொட்டு பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி பாடல்களின் தொகுப்பாய் நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதில் அமைதியும் சிந்தனையில் தெளிவும் இருந்தால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமாய் நடக்கும் என்பார்கள். அப்படி நடக்கட்டும் இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கும் அனைத்து நிகழ்வுகளும்.

இன்பமாக இறை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பக்தி மாலை. நேரம் 5:13. அஞ்சு நேர தொழுகையில் உன்னை தேடினேன், ஆயுசு முழுதும் உன் வழியை நாடினேன், நிம்மதி தரும் உன்னன் திருமதையை ஓதினேன், அல்லா என்றே உருகிடும் உள்ளம், அன்பால் நிறையட்டும் எங்களின் இல்லம்.

பக்தி மாலையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மக்கா நகரின் புனித ஒளியே, மண்ணில் வந்த மா நபி வழியே, திக்கற்ற எமக்கு நீயே துணைவன், தீர்க்கமாய் காக்கும் எங்களின் இறைவன்.

கண்டல் மொழி பேசியவர் கனிவுடனே கையவரும் கரைந்து மனம் திறந்திடவே அன்றும் இன்றும் அவர் என்று திருமறையை தரணி மாந்த போற்றி ஒன்று இறைவன் தன்னை நாடும் ஐந்து முறை தொழும்

இரு இசையோடு பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 5:24. சோதனை காலத்தில் எனக்கு அரணாய் கண்ணீரை துடிக்கும் உந்தன் கரங்கள், காயம் மாற்றிடும் உந்தன் வார்த்தைகள், உம் வார்த்தை ஒன்றே என் பாதையின் தீபங்கள், உம்மோடு வாழ்வதே எம் நெஞ்சின் தாகங்கள்.

இனிதே நிறைவடைகிறது பக்தி மாலை. நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிறைவு பகுதியின் நிறைவு பாடல் இதோ.